0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Cross-border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 sign-on bonus. $500 referral bonus. Midwest America Canada dedicated lanes. வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிணங்க எதிர்வரும் September 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
7: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உங்களுக்காகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

ಮಕರ ಕರಿಸ ಕಾಡು

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 905-667-7200 9-0-7-2-0-0-9-0-7-7-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: 7. குணா, ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem.
2: Bar closing that,
3: the customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkundeerkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5-4-7-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 13 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து 10:30 வரைக்கும் தமிழா தமிழாவோடு இணைந்திருக்க போறீங்க. உங்களுக்காக வழமை போல பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-6446-2222. முகநூலூடாகவும் நீங்க நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்கலாம். அதே நேரம் நீங்க எந்த நாட்டில் இருந்தும் எங்களுடைய எந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் ஊடாக நீங்க இணைந்து கொள்ளலாம் என்பதனையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுது முதல் 8 வரைக்கும் நீங்க தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் இடம்பெறும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழப் போகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து 9 வரை நவரச கவியரங்கம். கவியரங்கிலே உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க கவிதை வழங்கலாம். அதைத் தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி இடம்பெறும். 9 9:30 வரை சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி 10:30 வரைக்கும் இடம்பெறும். பெரியவர்கள் என்று என்ன அதிகாரம் பேச போறீங்க என்பதனை உங்களுக்கு நான் அடுத்த மணிப்பொழுதில் தான் தரப்போன்றேன். இப்பொழுது தர முடியாது, அடுத்த மணிப்பொழுதிலே உங்களுக்காக வழங்க போன்றோம். ஆகவே காத்திருங்கள். மறுபடியும் தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-6446-2222. உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து வருகின்றது முதலாவது பாடல்.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேரம் இப்பொழுது 6:10. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க 8 வரைக்கும் கேட்டு மகிழலாம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 20 பாகையாக இருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 26 பாகை வரை உயர்ச்சியடையும். மறுபடியும் மாலை பொழுதிலே வெப்பநிலை 12 பாகை வரை வீழ்ச்சியடைய போன்றது. இன்று நாள் முழுவதும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன், கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அடுத்து நாங்கள் முதலாவது நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் சோதியம்மா. இனிய காலை வணக்கங்கள்.
3: இனிய காலை வணக்கம்.
4: நலமாக இருக்கிறீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன் தியாகராஜா அவர்களே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓம் நாங்களும் காலையிலே உங்கள் நிகழ்ச்சிகளோடு கலந்துள்ளோம். அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்களும் சோதியம்மா வந்துட்டால் அவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த வானொலியிலே கலந்து கொள்வது பெரிய ஒரு குடப்பளவு என்று சொல்லிக்கொண்டு.
3: மிக்க நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல்?
4: நான் இன்று பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்தது, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே.
3: அருமையான ஒரு பாடல்,
4: ஒரு நல்ல பாடல் உண்டு. காலையில கேட்போம். பாட்டு தந்ததுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் மீண்டும் சந்திப்போமா. நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு திடாட்டம் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி வளரும் வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: மிக்க நன்றி. மிக்க நன்றி தியாகராஜா, உங்களுடைய வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி. சந்திப்போம். வணக்கம்.

0: இப்பொழுது காலை 6:23 மேடம். உங்களுக்கு பிடித்த பாடலை 8 வரைக்கும் கேட்டு மகிழலாம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி.
0: சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம்
1: இல்லையா? அத பத்தி தான் நாள் பூரா
0: நீங்க சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவீங்க அப்படித்தான்? சரி சரி. சைவம் இந்த கறிகள்ல என்ன உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்?
1: எனக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த சாம்பார், அப்புறம் பொடுத்தூள் வைக்கிறது, ரசம், பின்ன குழம்பு, வெவ்வேறு விதமான குழம்பு எல்லாம் வைப்பேன்
0: நான்.
1: ஆமா.
0: அப்புறம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு செய்து கொடுங்க.
1: அப்படியா? சேர்த்து குடுக்கறேன் ஜோதி, நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க.
0: ஒரு குழம்பு பேர்
1: சொல்லுங்களேன். பொரிச்சு குழம்பு சொல்லலாமே. பொரிச்சு குழம்பு சொல்லுங்களா? அதே
0: சரி, பிரச்சனை இல்ல. ஒரு நாளைக்கு நாங்க உங்களோட குழம்பு வாங்கி சாப்பிடுறோம். மிக்க நன்றி பிரேமா. உங்களுடைய வருகைக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு இன்னைக்கு இப்ப வெண்ணிற ஆடை படத்துல அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும்
0: அந்த பாடல் வரப்போனது. மீண்டும் சந்திப்போம்.
1: ஜோதி, நன்றி, வணக்கம் உங்களுக்கு.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: CMR தமிழ் FM 101.3 The music you want. வரலாறு வரலாறு வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர் வரலாறு சொல்லும் இவர் பெயரில் சுப்பிரமணிய பாரதியார் பற்றி சிந்திப்போம். 1882 டிசம்பர் 11 தேதி இவர் பிறந்தார். மகாகவி என்றும் அழைக்கப்படுகின்றார். பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்கள் கொண்டவர். சுப்பிரமணியன் என்ற இயற்பெயரை கொண்டவர். தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளரும் நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாகவும் இருந்தவர். தம் எழுத்துக்களின் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதி. இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவரின் சமகாலத்திய மனிதர்கள் மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், உவே சாமிநாத ஐயர், பாஉ சிதம்பரம் பிள்ளை மற்றும் மகான் அரவிந்தர் ஆகியோர். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்கின்றார். இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டம் எட்டப்ப நாயக்கர் மன்னரால் எட்டேபுரம் அரசு சபையினால் வழங்கப்பட்டது. தம் தாய்மொழியாம் தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் பாரதி. பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என கவி புரைந்த கவி ஞாயிறு. சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகியவற்றில் தனிப்புலமை பெற்றவர். அந்த மொழிகளின் தனிச்சிறப்பு மிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர். பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர். 1921 செப்டம்பர் 11 தேதி இவர் இந்த உலகை விட்டு மறைந்தார். வரலாறு சொல்லும் இவர் பேரில் இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி சிந்தித்தோம். வரலாறு வரலாறு வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர்.
1: நேரம் இப்பொழுது 6:38. ஆம் நேர்களே, அமரகவி பாரதி அவர்களுடைய நினைவு நாள் செப்டம்பர் 11 நேற்று முன்தினம். ஆமாம், பலரும் மகாகவி அவர்களுடைய ஆக்கங்களை படித்திருப்பீர்கள். நிச்சயமாக அது நம்முடைய வாழ்வியலுக்கு உதவத்தக்க வகையிலே அற்புதமான படைப்புகளை மகாகவி அவர்கள் தந்து சென்றார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கிய உலகின் ஒப்பற்ற ஒரு புரட்சி கவிஞர், பத்திரிகையாளர், அதே நேரம் விடுதலை போராட்ட வீரர் என்று பன்முக ஆளுமையாக இருந்தவர். மிக இலகுவான தமிழிலே எழுச்சி மிக்க பாடல்களை இயற்றி மக்களின் தேசிய உணர்வை தூண்டியவர். குறிப்பாக அவருடைய ஆக்கங்கள், படைப்புகள், பாஞ்சாலி சபதம் நாம் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மிக அற்புதமானது. குயில் பாட்டு, அதே நேரம் பாப்பா பாட்டு போன்ற அழியா படைப்புகளை தந்து சென்றவர் அமரகவி பாரதி அவர்கள். இன்னும் பாரதி என்ற உடனே எங்களுக்கு பெண் விடுதலை என்பது தான் இன்னும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பெண் விடுதலை, அதே நேரம் சாதி மறுப்பு மற்றும் சமூக சமத்துவத்திற்கு தீவிரமாக முழங்கி குரல் கொடுத்த ஒரு தொலை நோக்காளர் பாரதியார் அவர்கள். தமிழ் மொழியினுடைய மறுமலர்ச்சிக்கும் நாட்டின் விடுதலைக்கும் வித்திட்ட ஒரு கவிஞர், புரட்சி கவிஞர் மகாகவி பாரதி அவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். அவரை நினைவு கூர்ந்து கொள்வோம்.

மகானதே சோபனா பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 6:45 நிமிடம். 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்டு மகிழலாம்.

0: தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேவாவின் இசையிலே ஹரிகரன் பாடிய பாடல் அந்த பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஆமா
0: ஆமா. எப்படி உங்களுடைய மகனுடைய திருமணம் என்று சொன்னீங்க போச்சு?
1: வாழ்த்துக்கள். நெல்லிக்கனியில இருந்து
0: அந்த பாடல் சில விளம்பரங்களை அடுத்து வரப்போனது. மிக்க நன்றி உங்க வருகைக்கும்.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing that adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
6: Last minute le closing jeda Pradhi Selvathukku thanks.
5: செல்லம் இல்லடா செல்வம்.
6: சரி சரி.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: சட்டவிரோத குழுக்களை சேர்ந்த துறைமுக ஊழியர் ஒருவரும் தொழிலதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களிலிருந்து ஸ்மார்ட் சாவிகளை திருடிய துறைமுக ஊழியரை துறைமுக பாதுகாப்பு பிரிவினர் அடையாளம் கண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுக காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்தியாவிடம் புதுடெல்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் புதுடெல்லி பிரகடனம் 2026 உறுப்பு நாடுகளால் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்றம் தொடர்பாக நீண்ட நேர பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற நிலையில் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா ஜோ மீண்டும் தான் நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டால் டொரண்டோ போக்குவரத்து ஆணையத்தின் கட்டளைகளை நிலையாக வைப்பதுடன் பயணிகளுக்கான புதிய வாராந்திர கட்டண வரம்பையும் அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
0: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ். HD
2: தமிழ். HD
3: தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு மகிழலாம். அதைத் தொடர்ந்து கவியரங்கில் உங்களை சந்திக்கப் போகின்றோம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரைக்கும், 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. திருக்குறள் நிகழ்ச்சியிலே இன்று என்ன தலைப்பு என்பதனை நான் உங்களுக்கு அறிய தருவேன். அதுக்கு முன்னதாக இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு வணக்கம். நலமாக இருக்கின்றேன் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்போடு
4: பெறப்படும்
3: சிறப்பு சிறப்பு. சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
4: அன்று முதலாம் சந்தித்தில் நான் அறிமுகமானேன். அந்த பாட்டை கேட்போம்.
3: கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் போல இருக்கு. அப்படியோ?

0: எல்லாருக்கும் மதியானம் நடக்கும், எனக்கு மட்டும்தான்.
1: அதுதானே, அதுதானே அந்த பாடல் உங்களுக்காக வரப்போனது. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இப்பொழுது மணி 13 நிமிடம் தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியுகவரதன் கேட்கிறேன்.
0: இனிய வணக்கம் கலியுகவரதன், சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: படம் ராஜ்மஹால், பாட்டு இச்சி இச்சி எலும்பிச்சி.
0: தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து வரப்போன்றது அந்த பாடல். மீண்டும் சந்திப்போம்.
1: வாய்ப்புக்கு நன்றி தாங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. இப்பொழுது அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். இல்ல நான் நீங்க நலம் தானே?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றேன். நன்றி. நான் இன்றைக்கு விக்க ரூபம் படத்துல இருந்து உன்னை காணாமல் நான் இங்கே அந்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பா அந்த பாடல் வரப்போன்றது. உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
2: அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
3: மாயா
2: ஆயர்தம் மாயா நீ

0: நீங்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அந்த பாடலை கமலஹாசனோடு சங்கர் மாதவன் இணைந்து பாடியிருந்தார். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: இனிய காலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது, சொல்லுங்க. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
1: பாடல் வந்து விடுதலை படத்திலிருந்து வழிநடுக காட்டும் இல்லைங்கிற பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்காக வரப்போன்றது. மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி.
0: வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: நேரம் இப்பொழுது 7:32. அடுத்த நேரே சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் தமிழ் அண்ணையே. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன் சிவலிங்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நான் நலமா இருக்கேன். மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
1: சரி, இன்றைக்கு இங்க நடைபயிற்சி?
2: ஆமாமா, இன்னைக்கு அமர்க்களம் படத்துல இருந்து.
1: அமர்க்களம் திரைப்படத்துல இருந்து பாடல்.
2: ஆற்றும் பிள்ளையார் ஆற்றும்
1: பிள்ளையார் பாடலா?
2: ஆமாமா.
1: சரி, பாடல் வரப்போனது. மீண்டும் சந்திப்போமா?
2: நன்றிமா, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: செப்டம்பர் 13, 1788 நியூயார்க் ஐக்கிய அமெரிக்காவின் தற்காலிக தலைநகராக அறிவிக்கப்பட்டது. 1814 பிரித்தானியர் மெயின்லேண்டின் பால்டிமோர் நகரை கைப்பற்ற எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது. 1814 அமெரிக்காவின் தேசிய கீதம் பிறந்த நாள். 1898 ஹனிபால் குட்வின் செலலோய் புகைப்பட சுருளை கண்டுபிடித்தார். 1922 லிபியாவின் அல் அசீசியா நகரில் வெப்பநிலை 58.7 உயர்ந்தது. இது ஒரு உலக சாதனையாகும். 1923 ஸ்பெயினில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் மிகுல் பிரிமோ டி ரிவேரா ஆட்சியை கைப்பற்றினார்.
0: வரலாற்றில் இன்றைய நாள்

0: நேரம் இப்பொழுது 7:44. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் மதன் கலைக்கின்ற, உங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள்.
0: இனிய அதிகாலை வணக்கம் மதன். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கீங்க?
1: இன்றைக்கு காலையிலிருந்து காபி குடித்து அந்த பாடகம்.
0: காபி குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, பக்கத்துல வச்சு
0: கொண்டிருக்கேன்.
1: போட்டிருக்கு
0: மிக்க நன்றி. பாடல் வருகின்றது, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். தேவாவின் குரலிலே இந்த பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:50 நிமிடம். தேவாவின் குரையில் குரல் இல்லையே என்னடா இது வருதில்லையே பார்த்தா, சந்தோஷம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல் மதன் வன் க்ரீம் வன் மில்க் வன் சுகரோட சந்தோஷமாக அந்த பாடலையும் கேட்டுட்டு போட்டோம். இப்பொழுது எங்களோட இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் கண்ணன். நீண்ட காலம் என்ன வருட கணக்காக உங்களுடைய குரலை கேட்கவில்லை, மிக்க மகிழ்ச்சி நீங்க வந்ததில்ல.
1: நன்றி நன்றி நன்றி ஜோதி. இன்றைக்கு வந்து
0: சொல்லுங்க,
1: ஞாயிற்றுக்கிழமை காலம் வந்து எங்களை மகிழ்விக்கிறது நன்றி. இன்றைக்கு யாரடி நீ முகில எங்கேயே பார்த்து மயக்கம் கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய ஒன்றவிட்ட சகோதரங்கள் சரத் மற்றது பவானி ரெண்டு பேருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். நியூஜிலாந்து வாழ்த்தி கொண்டு மற்றது எங்களை நியர் கோதாசன் கேரளோ அவர்கிட்ட பேத்தி நிலா நிலா என்ற பிறந்த நாளை கொண்டாடுறா. அவருக்கும் நுடிவாண்டு வாழ்த்தி கொண்டு பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள் திருமணம் கொண்டாடுறாக்களாம் நுடிவாண்டு வாழ்த்தி கொண்டு கேட்போம் பாட்டு.
0: நாங்களும் எல்லோரையும் வாழ்த்திக் கொள்கின்றோம். மிக்க நன்றி கண்ணன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம்
0: நிச்சயமாக. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்
2: வணக்கம் காசிநாதன் கேட்கிறேன்.
0: இனிய வணக்கம் காசிநாதர்,
2: என்ன
0: பாடல் வேண்டும்?
2: சுவந்தி பூக்களை
0: செய்வது அந்த பாடலும் தொடர்ந்து. மிக்க நன்றி உங்களுக்கு,
2: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
3: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

தமிழ தமிழாவிலே இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. நான் முத்துக்குமாரின் வரிகளில் அந்த பாடல் ஒலித்தது. மற்றும் ஒரு பாடலை வழங்கிக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போகின்றோம். தொடர இருப்பது கவியரங்கம்.

0: விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அரசியல் அழுத்தங்களுக்கும் தாம் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்ட ஆதரவாளர்களுக்கு கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து அவர் இந்த செய்தியை அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஒய்வூதியம் பெறும் பயனாளிகளுக்கான ஆகஸ்ட் மாத ஒய்வூதிய தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் 14 தேதி முதல் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள கனடா மிகவும் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெண்களிடம் இணையவழி காதல் மோசடி மூலம் 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்படும் நைஜீரியாவை சேர்ந்த 6 பேர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது காலை 8:05. மீண்டும் மற்றும் ஒரு நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய கவிதைகளை நீங்க வழங்கலாம். உங்களுக்கு பிடித்த தலைப்பிலே நீங்க கவி பாட போன்றீர்கள். அது எந்த ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். சிறப்பான ஒரு தலைப்பிலே உங்களுடைய கவிதைகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வளமை போல இணைந்து சிறப்பீங்கள். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-6446-2222. பாடல் ஒன்றை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். அழைப்பிலே காத்திருக்கின்ற கவிஞர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம்.

0: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
1: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
0: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இடோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: நேரம் இப்பொழுது 8:14. முதலாவது கவிஞரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி,
0: இனிய காலை வணக்கம் பஞ்சாச்சரம் அவர்களே. உங்களை அன்போடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: நன்றி நன்றி. எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கிறேன். நல்லூர் திருவிழா முடிஞ்சது.
0: ஆமாம்.
1: அப்ப கடந்த பல வாரங்களாக முருகப்பெருமான போல் மாலை பாடி வந்தார் எங்கட நண்பர் ரவிபாலா.
0: ஆமாம், அவர் இப்பொழுது தாயகத்தில தான் நிக்கிறார்.
1: மரபின்படி இப்ப முருகப்பெருமான் தமிழ்நாட்டே எங்க விநாயகப் பெருமான் வர. அப்ப பொதுவாக இலங்கை இந்தியாவிலே எல்லாம் பரவலாக நாளைக்கு இந்த ஆவணி சதுர்த்தி, அதாவது விநாயகப் பெருமான் அவதரித்த தினம் என்று சைவ ஆகமங்கள் சொல்லுதும். அப்ப அந்த ஆவணை சதுஜன்றது பிரதானமான விஷயம். நாளைக்கு அநேகமா எல்லா இடங்கள்லயும் விடுதலை கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் நடக்கும். ஒரு நாள் வழிபாடு. அப்ப ஒரு சின்ன ஒரு வணக்கத்தை செய்யல விநாயகப் பெருமானுக்கு. எங்களுக்கு இப்ப வாழ்க்கையில நீங்க பாத்தீங்களா தெரியும், இப்ப அனுமன சைவ மக்கள் இந்து மக்கள் முதல் தங்கள் எந்த அளவிலுக்கு முதல் கும்பிடுறது விநாயகப் பெருமானை வழிபடாம எந்த அளவிலும் செய்ய மாட்டோம்.
0: கண்டிப்பா
1: முதல் விநாயகர் வழிபாடு. அப்ப நானும் இன்னைக்கு உங்களுடைய வானொலியில இந்த கவிதை, இந்த நவச கவிதை நான் ஒரு விநாயகர் வழிபாட்டை துவக்கி விட போறேன்.
0: விநாயகர்
1: பெருமான் இல்லாம நாங்க எந்த விஷயம், அது நல்ல விஷயமா இருந்தேன், எந்த விஷயமா இருந்தேன், எது விஷயம், எந்த விஷயம்னா நாங்கள் அந்த எங்களை சைவ ஆகும்படி முதல் விநாயகர் வழிபட்டு விநாயகர் வழிபடுறது சுகம். சாணியில பிடிச்சு வைக்கலாம், மஞ்சள்ல பிடிச்சு வைக்கலாம், மற்ற தெய்வம் கலப்ப மாதிரி தேடி தெரிய தேவையில்லை.
0: அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாரும்
1: நம்பிக்கை, அது தான் ஆரம்பிச்சதுதான். சைவ ஆகமங்கள் சொல்றதுதான் நாங்க செய்யறோம். நாங்க எங்க விடுப்பதுக்கு செய்யறதில்லை. ஒரு நம்பிக்கை அப்படித்தான் இருக்குது. நம்புறாக்க நம்பலாம், வழிபடுறாக்க வழிபடலாம், உதிரிண்டாங்க சொல்லி போட போறோம். அதுதான் வேண்டிய சொந்த விஷயங்கள்.
0: கண்டிப்பா எப்பொழுதுமே தடைகளை நீக்கி வெற்றியை அருளக்கூடிய ஒரு முழுமுதல்.
1: அப்ப நான் சும்மா சுமே சுருக்கமாக.
0: ஆமாம் சொல்லுங்க.
1: அன்னை பார்வதியின் அறிந்தக புதல்வனே, ஆதல் நாயகனின் ஆசை பாலகனே. அன்னை பார்வதியின் அறிந்தக புதல்வனே, ஆதல் நாயகனின் ஆசை பாலகனே. அன்னையும் பிதாவும் தான் உலகம் என்று அனைவருக்கும் உணர்த்தியவனே. அன்னையும் பிதாவும் தான் உலகம் என்று அனைவருக்கும் உணர்த்தியவனே. அற்புதம்பல புரிந்தவனே, ஏகாந்தமானவனே, எளிய வடிவோனே. அற்புதம்பல புரிந்தவனே, ஏகாந்தமானவனே, எளிய வடிவோனே. சக்திய தந்தருளும் பாலச்சந்திரனே, செல்லத்தை அருளும் செல்வ விநாயகனே, கண் கண்ட தெய்வமே. சக்தியை தந்தருளும் பாலச்சந்திரனே, செல்வத்தை அருளும் செல்வ விநாயகனே, கண் கண்ட தெய்வமே. நித்தமும் உண்மை காத்தருளுமாறு வேண்டுகிறோம் விநாயகா. நித்தமும் உண்மை காத்தருளுமாறு வேண்டுகிறோம் விநாயகா. நன்றி வணக்கம்.
0: அருமை. மகாபாரதத்தை வியாச முனிவர் அவர்கள் கூற தன் தந்தத்தையே எழுத்தாணியாக கொண்டு எழுதிய காவிய நாயகன்.
1: அப்ப நாங்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு அவனை சதுர்த்தி என்ற விநாயகப் பெருமான் அவதரித்த தினம் என்று இந்த சைவ ஆம சோறு அடிப்படையில் அவருக்கு ஒரு வணக்கத்தை வழிபாட்டை தெரிவித்துக் கொண்டோம்.
0: நிச்சயமாக அருமையான ஒரு கவிதை, அதுவும் இந்த காலை பொழுதில் விநாயகருக்கான ஒரு கவிதையோட கவியரங்கம் ஆரம்பித்து வைத்திருக்கிறீங்க பஞ்சாச்சரம் அவர்களே. நிச்சயமாக அதுவும் இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் வருகின்ற பொழுதோ திருவிழாக்களின் போதோ அந்த கடவுளரை நினைவு கூர்ந்து ஒரு கவி படைப்பது சிறப்பு.
1: நிறைய எழுதி கொண்டு போகலாம். அமோதக பிரியோனே, தொந்தி வகரோட எல்லாம் எழுதி கொண்டு போகலாம். அது வேற யாக்கள் இந்த மாதிரி கவிதை வச்சிருக்க தெரியாதானே. நான் இப்ப இதை சுருக்கமாக இதை சொல்லி போட்டு விடுவ முடியாங்க.
0: மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும். அழகான ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி வணக்கம். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். உங்களுக்கு
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊரில் கூட விநாயகர் தான் ஊர் மத்தியிலே இருக்கிறார். மிக பிரமாண்டமாக திருவிழா நடக்கும்.
1: கோயிலுக்குள்ள நீங்க பாத்தீங்களா, கோயிலுக்குள்ள கோயிலுக்கு பார்த்தோம்னா நாங்க வளர்ந்து வர காலத்துக்கு காலடி வச்சோட முதல் தலையில குட்டி கொண்டுதான் கோயிலுக்குள்ள போகணும். மூன்று பிரம்மாண்டம் தலையில குட்டி கொண்டு விநாயகர் வழிபட்டு கொண்டுதான் போவினோம். அப்படி எல்லாம் வழக்கங்கள் இருக்குது.
0: வழிபாடு நிச்சயம்
1: அது நாங்கள் ஒரு ஒரு கடவுள் வழிபடுவதை மற்றவர்கள் கேலி பண்ணி கதைக்கவும் கூடாது. ஒரு நாடம் அது எங்களுக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லி கொண்டு விடப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமாம், விநாயகர் அவருடைய யானை முகம் இருக்கின்றது இல்லையா, பெரிய காதுகள், இவையெல்லாமே ஒரு ஆழ்ந்த அறிவையும் மற்றவர்கள் சொல்வதை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற அந்த பொறுமையையும் உணர்த்துவதாக தத்துவத்தை சொல்லிக் கொள்வார்கள். பெரிய காது, பெரிய முகம். ஆகவே கண்டிப்பாக நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே நேரம் அவர் ஆழ்ந்த அறிவுடையவர். அருமையான ஒரு கவி வழங்கியிருந்தார் பஞ்சாட்சரமையா அவர்கள். ஒரு போது எங்களுடைய ஊரிலும் கூட தேர் திருவிழா முடிந்து தேரிலே இருந்து விநாயகப் பெருமான் இறங்கி மூலஸ்தானத்துக்கு பச்சை சாத்தி வருகின்ற பொழுது நான் ஆலயத்திலே நேரடி வர்ணனை செய்திருந்தேன். மிக அழகு, மிக அதை சொல்ல வேண்டும் என்று அல்ல, அது எனக்கு உடனே மன கண்ணிலே வருகின்றது. மிக அழகாக பச்சை சாத்தி வருகின்ற பொழுது மிக அற்புதமாக இருக்கும். அதுக்கான ஒரு வர்ணனை கொடுத்தது மறக்க முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கவிதைகளோடு இணைந்து கொள்ளலாம் நேர்களே. நேரம் இப்பொழுது 8:20.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: பெண்மானிலா, சுமதி இந்த வெட்டிங் வருது இல்லே?
4: ஓமண்ணா, அண்ணியும் வார நண்டவ.
3: அப்ப ரெண்டு லேடிஸும் எங்க போறதா பிளான்?
4: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான். பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா, அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 8:21. இந்த பொழுதிலே கலாமா அவர்கள் இணைந்திருக்கின்ற தாயகத்திலிருந்து அவரோடு பேச போன்றோம். இனிய வணக்கம் கலாமா.
5: இனிய வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம். நீண்ட நாட்களின் பின்னர் கவியரங்குக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க அவ்வளவு பிஸியா இருந்திருக்கிறீங்க. உங்களை அன்போடு நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்குது.
0: உங்களுடைய யாழிசை கவி தடாகத்தினுடைய நூல் வெளியீடு, உங்களுடைய ஒரு அற்புதமான நூல் வெளியிட்டிருந்தீங்க, அதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, அது பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். என்ன மாதிரி, என்ன நூல், யாருக்காக அது எழுதப்பட்ட காவியம்?
5: இமயம் என்ற ஒரு காவியம், அது அந்த இமயம் புத்தகத்துக்குரிய பெயர். காவியம், நான் காவியம் வந்து எழுதினது எனக்கு தெரியல. இந்த மதிப்பீட்டு கூப்பிட்டால் வந்து அவர் காவியத்தின் வரலாறு, காவியத்தின் இதுவரைக்கும் வழிவந்த வரலாறுகளை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். ஆய்வு இதபடி அது கோப்பை ஆசிரியர்களா சொல்லியாது அவர் வேல்நந்தகுமார். அப்ப எனக்கு அந்த அந்த சபையில அந்த என்னுடைய அரங்கத்துல நான் என்னுடைய அமைப்பின் 5வது ஆண்டு விழா, அதுல கலைஞர் கௌரவிப்பு, 14 பேரை கௌரவிச்சேன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு 2 பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஒன்று வந்து இலங்கையில முதலாவது காவியம் எழுதின பெண் நான்
0: தான். சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி அம்மா, அது எனக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு அங்கீகாரம். நான் அப்படி நினைக்கல. நான் திருக்குறளுக்கான விளக்க உரைதான் எழுதி கொண்டிருந்த நான் இலங்கையில முதலாவது பெண் நான் தான் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதினான். எழுதி முக்கால்வாசி எழுதி கொண்டு வரையிருக்கேன், முகால்மணி அம்மா வெளியேறதா. எங்களுக்கு நாங்கள் எழுத்தாளர் பெறப்பட்டிருக்கோம் வந்து அவ எங்களுக்கு மூத்தாகும். அதால நான் சரி என்று விட்டுட்டேன். 25வது நூல் திருக்குறள் விளக்க உரதான் இது, என்னுடைய 19வது நூல். அப்ப அதுல வந்து நான் தான் இளைஞன் முதலாவது காவியத்துக்குரிய பெண் படைப்பாளர் என்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த இடத்துல எனக்கு தாய்தப்பன் இல்ல, அது அந்த சந்தோஷத்தை பார்க்க என்னுடைய தாய்தப்பன் இல்லையா அந்த இடத்துல என்றது மிகப்பெரிய ஒரு வலியும். அடுத்தது வந்து நான் ஒரு தாய்மொழி கீதம் ஒன்று இயற்றி
0: இருந்தேன்.
5: அந்த கீதம் வந்து அந்த அரங்கத்திலே அறிமுகம் செய்தவன், அறிமுகம் செய்து வச்சு அதை பாடின பிள்ளை வந்து
0: வாழ்த்து மாதிரியான ஒரு கீதம். அப்படியா?
5: ஓமாம், தமிழ் தாய் வாழ்த்து
0: தான்.
5: நாங்கள் இரண்டாம் இந்தியாக்கார இந்தியா இதா பண்றது பாடுறவங்க நாங்களே ஒன்னா செய்ய வேணும் மாதிரி நான் ஒன்று நல்ல அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது ஒன்று. ரெண்டாவது வந்து நல்ல சொல்லாடல் என்று சொல்லி அவ சொல்லி இருந்துச்சு, நல்ல சொற்கள் எல்லாம் பாவிச்சிருக்கிறீங்களா என்று சொல்லி நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ரெண்டு விஷயமும் எனக்கு வந்து நான் உண்மையில ஒரு தமிழ் தாய் இந்த பிள்ளை தான் என்றத எனக்கு அந்த அந்த அரங்கம் எனக்கு பரிபூர்ணமான ஒரு அங்கீகாரத்தை தந்தது. அதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது என்னுடைய விழா நல்லா நடந்தது, 5வது விழா. நான் வந்து எங்களுடைய இருக்கிற கவிஞர்கள் எல்லாரையும் வந்து எப்பவுமே நான் ஒரு எப்படி சொல்றது தாய் பிள்ளையாக சகோதரிகளாக அப்படி ஒரு இதுலதான் நான் பார்த்துக்கொள்றேன். அவைகளுக்கு நான் சொல்லிக் கொள்றது இந்த பாகுபாடும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே அவைகளும் இருந்துச்சுனா வடிவா நாங்க செய்தோம், எல்லாரும் சந்தோஷப்பட்டுச்சுனா இப்படி ஒரு அமைப்பு ஜாழ்ப்பாணத்துல இருக்குது, இப்படி இந்த பொம்பளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அது எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா நான் என்னுடைய ஒரு ஆளுமைக்குள்ள அவைகள் எல்லாரையும் வச்சிருக்கிறேன், அவைகளுக்கு எல்லாரையும் இலக்கியம் சார்ந்து அவைகளை வெளியில கொண்டு வரணுன்ற விஷயத்துல அந்த விஷயத்துல நான் பெருமைப்படுறேன். எனக்கு அந்த ஒரு அண்டமிய தந்த என்னுடைய தாய் தாப்பன் இந்த உலகத்துல என்ன விட்டு அந்த தாய் தாப்பனுக்கு நான் அந்த இடத்துல நன்றி சொன்னேன், இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். ஏன்னு சொன்னா என்ன தமிழோட வாழ வச்ச இந்த தாய் தகப்பனுக்கு, என்ன படிப்பிச்ச ஆசிரியர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி கடன்பட்டவளாக இருக்கிறேன். என்னென்று சொன்னால் என்னுடைய தமிழ் பிடிக்கும் எல்லாருக்கும்.
0: மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு அந்த விடயங்களை எங்களோடும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிகுந்த நன்றி உங்களுக்கு. இப்பொழுது நாங்க கவிதைக்கு செல்வோம். சொல்லுங்க, என்ன தலை வழங்க போறீங்க?
5: பட்டிமன்றத்தின் ராஜா சாலமன் பாப்பையா அவர்களுக்கான ஒரு கவிதை.
0: நிச்சயமாக பேரிழப்பு. ஆமாம், கண்டிப்பா வார்த்தையே
5: இல்லை. பேச்சின் பேரொழியே மூச்சில் தமிழ் மனமே, வீச்சில் முத்தமிழே வீசும் தினந்தினமே. பேச்சின் பேரொழியே மூச்சில் தமிழ் மனமே, வீச்சில் முத்தமிழே வீசும் தினந்தினமே. பாரத தேசத்தின் பாரதி நினைவிலே வேறது சாய்ந்ததே வீர பேச்சு ஓய்ந்ததே. பாரத தேசத்தின் பாரதி நினைவிலே வேறது சாய்ந்ததே வீர பேச்சு ஓய்ந்ததே. புன்னகை வீசியே புதுமைகள் கூறி தென்தமிழ் தித்திக்கும் தெளிவான பேச்செங்கே. புன்னகை வீசியே புதுமைகள் கூறி தென்தமிழ் தித்திக்கும் தெளிவான பேச்செங்கே. சாலமன் குரல் கேட்க சபையே கூடி நிற்க காலனிடம் சென்றதேனோ கலக்கம் தீருமோ. சாலமன் குரல் கேட்க சபையே கூடி நிற்க காலனிடம் சென்றதேனோ கலக்கம் தீருமோ. ஐயாவின் மெய் என்று அமைதி கொள்ளலாம் ஐயமில்லை நிலைக்கும் அவர் குரல் பட்டிமன்றில். ஐயாவின் மெய்யின்று அமைதி கொள்ளலாம் ஐயமில்லை நிலைக்கும் அவர் குரல் பட்டிமன்றில். வழித்தோன்றல் வந்தோர் வாழ வைப்பர் நம்புங்கள் அழிவில்லா தமிழுக்கு அவர் புகழ் என்றென்றும். வழித்தோன்றல் வந்தோர் வாழ வைப்பர் நம்புங்கள் அழிவில்லா தமிழுக்கு அவர் வழி வந்தோர். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற தோணியில நான் இதை எழுதியிருக்கிறேன். அதோட தொடர்ந்து பட்டிமன்றில் பார்த்து பேசிய பைந்தமிழே தட்டிய கைகள் தண்டமிழ் என்றதே. பட்டிமன்றில் பார்த்து பேசிய பைந்தமிழே தட்டிய கைகள் தண்டமிழ் என்றதே. எத்தனை அரங்கம் எத்தனை தலைப்புகள் அத்தனை மேடையிலும் அசராத ராஜாவே. எத்தனை அரங்கம், எத்தனை தலைப்புகள், அத்தனை மேடையிலும் அசராத ராஜாவே, தமிழை வளர்த்த தங்க மகனே, தமிழ்தாய் வார்த்தை அமிழ்தாய் வார்த்தைகள் அன்பாய் சொரிந்தவரே, தமிழை வளர்த்த தங்க மகனே, அமிழ்தாய் வார்த்தைகள் அன்பாய் சொரிந்தவரே, ஆளுமைகள் பலரை உருவாக்கிய வல்லரே, மீளா துயரேனோ மின்னலாய் சென்றீரோ, ஆளுமைகள் பலரை உருவாக்கிய வல்லரே, மீளா துயரேனோ மின்னலாய் சென்றீரோ, வரலாற்றின் பக்கங்களில் வண்ணமயிலானீர், வரமானீர் தமிழ்நாட்டில் வகவகையாய் வாழ்த்துக்கள், வரலாற்றின் பக்கங்களில் வண்ணமயிலானீர், வரமானீர் தமிழ்நாட்டில் வகை வகையாய் வாழ்த்துக்கள், புலம்பலின் தேசமானது பூமி தாய் அழுகிறாள், பலங்கொண்டு விரைந்தீர் பண்பாடு காத்தீர், புலம்பலின் தேசமானது பூமி தாய் அழுகிறாள், பலங்கொண்டு விரைந்தீர் பண்பாடு காத்தீர், ஆத்மா சாந்தி பெற இறை வேண்டுதல் உமக்காக சென்று வாருங்கள் செம்புல நீருறவே, விரைந்தீர் பண்பாடு காத்தீர், ஆத்மா சாந்திய பெற இறை வேண்டுதல் உமக்காக சென்று வாருங்கள் செம்புல நீருறவே.
0: நன்றி. மனசு கணக்கிறது கலாமா. இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பேரறிஞர்களுடைய இழப்பு என்பது, தமிழை எவ்வளவுக்கு எல்லாரும் நேசிக்கிறோமோ, அவர்கள் மீது அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய பேச்சு பட்டிமன்றம் கேட்கிறோமோ, அவர்களை பிரிய மனசு வராது கண்டிப்பாக. அதிலிருந்து நாம மீள்றதுக்கு நிறைய நேரம் இந்த செய்தி அறிந்ததிலிருந்து அப்படி ஒரு நிலைதான் எனக்கு கூட இருந்தது. நிச்சயமாக அப்படியான ஒரு பேரறிஞரை இழந்திருக்கின்றோம். மிக்க நன்றி உங்களுடைய கவிதைக்கும் உங்களுடைய வருகைக்கும். மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி அம்மா.
0: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 8:31. இந்த பொழுதில் பேரறிஞர், பேராசான், பேராசிரியர் சலமன் பாப்பையா அவர்களுக்கான ஒரு நெஞ்சார்ந்த வணக்கத்தை நாங்கள் அன்னை தமிழோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கான சில வார்த்தைகளோடு அடுத்த நேரே சந்திக்கலாம். பட்டிமன்றங்களில் விழுமிய முறைத்து தமிழ் வளர்த்த மான்புரு சான்றோன் பேராசான் சாலமன் பாப்பையா அவர்கள் மாண்புகள் எய்தினார் என்ற செய்தி மனதை ரணமாக்குகிறது. பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் புகழுடலுக்கு எங்கள் நெஞ்சார்ந்தாக வணக்கம். பேச்சுக்கலைக்கு இவரை இலக்கணம் எனும்படி தன் நாவன்மையால் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களை அள்ளி எடுத்த அருள் நிறை பேரறிஞர் இவர். அவர் தம் சொத்திரத்தால் எல்லோர் இதயத்திற்கும் என்றென்றும் சொந்தமானார். பேச்சு கலைக்கு இவரே இலக்கணம் எனும்படி தன்னாவன்மையால் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களை அள்ளி எடுத்த அருள் நிறை பேரறிஞர் இவர். அவர் தம் சொத்திரத்தால் எல்லோர் இதயத்திற்கும் என்றென்றும் சொந்தமானார். செம்மொழி தமிழின் சீரிளமை திறமெல்லாம் செம்மொழி தமிழின் சீரிளமை திறமெல்லாம் இவர் தம் இன்சொல்லில் தேனாய் பொழிந்தது. செம்மொழி தமிழின் சீரிளமை திறமெல்லாம் இவர் தம் இன்சொல்லில் தேனாய் பொழிந்தது. எமக்கெல்லாம் வழிகாட்டும் இணையற்ற முன்னோடியானார். ஒப்பற்ற புலமையால் தமிழை ஆண்ட பேரரசே ஒப்பற்ற புலமையால் தமிழை ஆண்ட பேரரசே தெய்வ புலவன் குரல் பாக்களை உங்களுக்காய் சமர்ப்பிக்கின்றேன். அந்த மாதிரி சில குரல் பாக்கள் அவருக்கு மிக பொருந்தும். கேட்போரை ஈர்க்கும் இனிய சொல்லாட்சியால் கேளாதோரையும் தமிழின் பேரன்பால் கட்டி போட்ட பெருந்தகையே கேட்போரை ஈர்க்கும் இனிய சொல்லாட்சியால் கேளாதோரையும் உம் தமிழின் பேரன்பால் கட்டி போட்ட பெருந்தகையே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அஞ்சா நாவன்மையோடு சோர்வின்றி சொற்பொழிவாற்றி அஞ்சா நாவன்மையோடு சோர்வின்றி சொற்பொழிவாற்றி எவராலும் வெல்ல முடியாத தமிழ் பேரரசாய் நிலைத்தீர்கள். அஞ்சா நாவன்மையோடு சோர்வின்றி சொற்பொழிவாற்றி எவராலும் வெல்ல முடியாத தமிழ் பேரரசாய் நிலைத்தீர்கள். சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது. கற்றோர் அவையிலே கற்றவர் வியக்கும்படி கருத்தினை சொல்லியதால் பேரறிஞருள் தலை சிறந்த பேரறிஞரானீர்கள். கற்றோர் அவையிலே கற்றவர் வியக்கும்படி கருத்தினை சொல்லியதால் நீங்கள் பேரறிஞருள் தலை சிறந்த பேரறிஞரானீர்கள். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அன்னை தமிழ் வாழும் காலமெல்லாம் உங்கள் பெயரும் என்னாலும் அழியாமல் நிலைத்து நிற்கும். வணங்குகிறேன்.
8: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111. சகாஜா.
0: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது எங்களோடு அடுத்த கவிஞர் இணைகின்றார். வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க. ஆமாம்,
9: அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். சாலமன் பாப்பாயா நீங்க சொன்ன பிறகு அவரையும் ஒரு லைன்ல இட்டு விட்டுலாம் கவிதை அப்படின்னு போட்டு
0: விட்டேன்.
9: சின்ன காதல் கவிதை தான்.
0: சொல்லுங்க.
9: நான் வறுமையில் இருந்தால் நீ சிரிக்கும் பொழுது அது வளமையாகிறது. நான் தனிமையில் இருந்தால் உன்னை பார்க்கும் பொழுது அது வழமையாகிறது. தேகம் சூடாக இருந்தால் உன்னை நினைக்கும் பொழுது குளுமையாகிறது. பேனாவை கையில் எடுத்தால் உன்னை ரசித்த அழகு கவிதையாகிறது. நான் உறங்கும் போது எண்ணில் இறங்கினால் அந்த இரவே போதையாகிறது. நான் ராமா என்று வேண்டினால் நான் சீதையாக தோன்றுகிறாய், சீதையாக கண்ணின் முன் தோன்றுகிறாய். சாலமன் பாப்பையா அவர்களின் வாழ்க்கையின் துணை சுகமா இல்ல துக்கமா என்று பட்டிமன்றம் எடுத்தாலே உன் அகமே நான் தான் என்று என்னை வந்து காப்பாற்றுகிறாய். கானகம் நடை சென்றாலே கள்ளி செடியெல்லாம் காட்டு மல்லியாகிறது. நீ எப்பொழுது வீட்டு மல்லியாக துள்ளி கொதித்து வருவாய். முடிஞ்ச.
0: வீட்டு மல்லியாக எப்பொழுது துள்ளி குதித்து வருவாய். அவ்வளவு அன்பு.
9: ஆமா, அன்புதான்.
0: கள்ளி செடி எல்லாம் முல்லை செடியாகதா?
9: ஆமா, காட்டு மல்லியாகிறது.
0: ராமா என்று அழைத்தால் சீதையாக தோன்றுகிறாள்.
9: ஆமா,
0: மிக அருமை, நல்ல ஒரு கற்பனை. மிக அற்புதமாக ஒரு அன்பு கவி வழங்கி இருக்கிறீங்க. மிகச்சிறப்பு ரமேஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
9: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள். மீண்டும்
9: சந்திப்போம். சந்திப்போம்.
0: வணக்கம். வணக்கம். இப்பொழுது எங்களோடு கீதா அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றால். தமிழ்நாட்டிலிருந்து அவருடைய கவிதையை நாங்கள் கேட்க போன்றோம். இனிய வணக்கம் கீதா அம்மா.
10: வணக்கம் ஜோதி அம்மா, எப்படி இருக்கீங்க? கன்னடா மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நலமா?
0: எல்லாரும் நலமாக இருக்கிறோம். அந்த புன்னகையோடு புன்னகை இளவரசி அவர்களை நான் வரவேற்பதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சாரி, எப்படி இருக்கிறீங்க? தமிழ்நாடு எப்படி இருக்கு? நீங்க கனடா கேட்டா நாங்க பதிலுக்கு தமிழ்நாடு கேட்கணும் இல்லையா? சரி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி இருக்கிறார்? யாரு கேட்கிறோமோ இல்லையா அவர் கேட்டுருவோம். ஆமா,
10: கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர் மிகவும் மகிழ்ச்சியும் துக்கமும் ரெண்டும் கலந்துதான் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியின் பாதையிலும் செல்ல முடியாது, துக்கத்தின் பாதையிலும் செல்ல முடியாது. அரசியல் என்றால் ரெண்டும் கலந்துதான் இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை பயணம்.
0: எல்லாம் இடி தாங்கும் இதயம் தான் எல்லாம் சிறப்பாக வரும். எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும். இருந்து கொண்டுதான் இந்த மாதிரி வெளியிட வேண்டும். ஆகவே எல்லாம் சிறப்பாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு என்ன தலைப்பிலே கவி பாட போறீங்க?
10: நீங்கள் ஏற்கனவே எனக்கு தலைப்பு கொடுத்து விட்டீர்களே போன வாரம் நான் பேச வேண்டும் என்று. அந்த தலைப்பிலே நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன்.
0: இப்பொழுது கவியரங்கம் நடக்க போறது, திருக்குறள் இதன் பின்னர் தான் நடக்கும்.
10: கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இப்பொழுது கவிதை தான் வருகிறேன். கவிதை
0: சொல்லுங்க.
10: கண்ணீர் வச்சவில்லை, காயங்களும் ஆறவில்லை, முட்கள் பாதங்களில் இன்னும் குத்தி கொண்டு ஒவ்வொரு இரவும் என் தலையணை மட்டும் என்னிடம் கேள்வி கேட்டு அழுகிறது. நான் சொன்னேன், மூன்று பிள்ளைகளின் முகம் பார்த்து என் கண்ணீரை நானே விழுங்குகிறேன். அவர்கள் சிரிக்க வேண்டுமே. இனி முடியாது என்று எத்தனையோ இரவுகள் மனம் உடைந்திருக்கும். மீண்டும் விடியற்காலையிலே எழுந்து நிற்கிறேன். ஏன் நான் இன்னும் கரையை அடையவில்லை, ஆனால் ஆழ்கடலில் மூழ்கவும் இல்லை. பனிப்பாறை என் முன் நின்றாலும் என் உள்ளம் நெருப்பாய் எரிகிறது. ஒரு நாள், அம்மா, இத்தனை வலிகளையும் எப்படி தாங்கினாய் என்று என் பிள்ளைகள் கேட்க, அப்போது என் குரல், உங்களுக்காக அழுதேன், உங்களுக்காக எழுந்தேன், உங்களுக்காக வாழ்ந்தேன், உங்களுக்காக தான் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி அவளின் பனிப்பாறையில் மோதியடிக்கும் நெருப்பு என்ற கவிதையை உங்களுக்காக இதோ. பனிப்பாறை முன் வந்தாலும் பின் வாங்காத நெருப்பு அவள், புயல் காற்று எதிர்த்தாலும் பொங்கி எழும் நெருப்பு அவள், அமைதி என்ற முகத்துக்குள் ஆயிரம் மின்னல் வைத்தவள். அவள் பேச தொடங்கினாலே அரங்கமே அதிரும். அவள் குரல் என்றால் வெறும் குரல் அல்ல, கொள்கை பேசும் சங்கொலி. சொல் என்றால் சுடர் வீசும் வெண்பொறி. வார்த்தை அதனை வீசினால் வானம் கூட விழித்தெழும். அச்சம் வந்து கதவு தட்டும், அஞ்சாதே போய்விடு என்று சிரித்தவள். தோல்வி வந்து பாதை மறிக்கும், வழிவிடு தொடர்வேன் என்று நடந்தவள். உலகம் வந்து முடியாது என்றால் முடியும், நீ போ என்று முழங்குவாள். முடியாததை முடிப்பதற்கே முன் வந்த பெண் அவள். கோபம் வந்தால் எரிமலை, நியாயம் பேசும் போது நீதியின் வாள், சிரித்து பேசும் போதினிலே வசந்தத்தின் நதி. அவள் குரலில் வீரமுண்டு, அதிலும் அன்பு கலந்திருக்கும். அவள் சொல்லில் நெருப்புண்டு, அதில் நியாயம் ஒளிந்திருக்கும். பெண் என்றால் பலவீனம் என்று பழைய உலகம் சொன்னது, பெண் என்றால் பொறுமை மட்டும் என்று சிலர் நினைத்ததுண்டு. அந்த எண்ணம் உடைக்கவே அவள் குரல் இன்று வீறு கொண்டு எழுந்தது. மென்மையான மலர்தான் அவள் தேவைப்பட்டால் முள்ளாக குத்தி விடுவாள். மலை துளி போல் இனிமையானவள் அவள், நேரம் வந்தால் புயலாவாள். அவள் பேச்சில் நகைச்சுவை, அவையெல்லாம் சிரித்திட. அவள் பேச்சில் நையாண்டி, அநியாயம் நடுங்கிட. அவள் பேச்சில் காதல், கல்லும் கரைந்திட. அவள் பேச்சில் உண்மை, பொய் முகம் கிழித்திட. பனிப்பாறை பெரிதோ, நெருப்புக்கு பொருட்டல்ல. தடை சுவர் உயரமோ, நம்பிக்கைக்கு தடையல்ல. அவள் குரல் ஒரு கீதம் அல்ல, காலத்தின் கட்டளை. அவள் சொல் ஒரு சத்தம் அல்ல, சமூகத்தின் சாட்டையடி. அவள் ஏறிய மேடை வெறும் மேடையல்ல, மாற்றத்தின் தொடக்கம். பனிப்பாறையில் மோதியடிக்கும் பெண்ணின் நெருப்பு குரல். பேச தொடங்கினால் பனி பாறையும் வியர்க்கும். குரல் கொடுத்தால் மயக்கே, அம்மா கொஞ்சம் மெதுவா என்று கெஞ்சி கேட்கும். அவள் குரல் ஒலிக்கும் இடத்தில் பனி பாறை உருகட்டும். நம் சிரிப்பும் வெற்றியும் தொடரட்டும் தொடரட்டும். நன்றி, உங்கள் கீத்துக்குட்டி.
0: கீத்துக்குட்டி மிக அருமை அருமை. கனடா என்ற பனிப்பாறையிலே மோதியது தமிழ்நாட்டு புயல், அதுதான் கீத்துக்குட்டி என்று சொல்லிக்கொண்டு கடந்த வாரம் தந்த தலைப்பிலே அற்புதமா ஒரு கவிதையோட வந்திருக்கிறீங்க. கனடா என்ற பனிப்பாறையில் மோதியது தமிழ்நாட்டு புயல், வந்து மோதிட்டு இருக்குது வாராவாரம். ஆமாம் ஆமாம், சிறப்பு. ஆனால் வந்துட்டு என்ன என்ன தான் இருந்தாலும் அந்த தலையணைக்குத்தான் தெரியும் கீதாம்மா ஒருவருடைய கண்ணீர்.
10: கண்டிப்பா, ஏனென்றால் நான் இந்த இடத்தில் ஒன்றை ஒன்றை பதிவு செய்கிறேன். என் வாழ்க்கையும் ஒரு பனிப்பாறையில் மோதியடிக்கும் நெருப்பு தான். என் வாழ்வும், நான் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்வும் ஒரு நெருப்பு தான். ஆகவே தான் என்னுடைய கவிதையை நான் கொடுத்திருக்கிறேன்.
0: புரிந்து கொண்டேன். நிச்சயமாக கண்டிப்பா பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீங்க இருக்கணும். அண்மையிலும் கூட நீங்க சில விருதுகளை பெற்றிருந்தீங்க. அவங்களுடைய திறன்கள் அது அது பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
10: நான் இப்பொழுது இயற்கை அன்னையை ஆற்றுக்கொள் நேபாளத்தில் நடந்த அந்த மாபெரும் துயர சம்பவத்தை குறித்து தமிழ் உறவுகள் என்ற எங்களுடைய சங்கத்திலே, கவிதை சங்கத்திலே ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள். இயற்கை அன்னையே உன்னை ஆற்றிக்கொள் என்ற ஒரு தலைப்பில் நான் வந்து கவிதை எழுந்து மிக சிறந்த கவிதை என்று நான் தேர்வு செய்யப்பட்டு பாராட்டு சான்றிதழும் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை நினைக்கும் பொழுது என்னென்றால் எனக்கு அவர்கள் அந்த கொடுத்த தலைப்பு எனக்கு மிக, ஏற்கனவே நான் நேபாளத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கவிதை கொடுத்திருந்தேன். ஆமாம், அது எனக்கு சட்டென்று அந்த ஞாபகம் என்னை தூண்டியது. ஏனென்றால் நான் நினைத்த தலைப்பிலே அவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நான் அதை ரசித்து என்று சொல்வதை விட உணர்வு பூர்வமாக நான் உணர்ந்து அந்த கவிதையை கொடுத்தேன். அது என சிறப்பாக அமைந்தது என்று பாராட்டு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
0: அப்படி நல்ல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பப்ப மிகச்சிறப்பு ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க. மிகுந்த வாழ்த்துக்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தமிழ்நாட்டிலே கீதாம்மா அவர்களும் இருக்கட்டும் என்று நான்
10: பாரதி கண்ட புதுமை பெண் என்று சொல்வதை விட இப்பொழுது நான் என்னை சிங்கப்பெண் என்று நான் எப்பொழுதுமே சொல்லி, நான் எப்பொழுதும் சிங்கப்பெண் என்ற பாட்டை தான் நான் எனக்கு ஆமா எனக்கு ஒரு ஒரு ஆயுதமாக அந்த பாட்டை பாடல் வரிகளை தான் நான் எப்பொழுதும் முனகி கொண்டே இருப்பேன். நான் எப்பொழுதும்
0: சிங்கப்பெண்ணாக நாங்கள் உங்களை பார்க்கின்றோம், வாழ்த்துகின்றோம். உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் கீதாம்மா.
10: நன்றி நன்றி ஜோதியம்மா. நன்றி
0: உங்களுக்காக. அந்த பாடலில் இருந்து சில வரிகளும் வருகின்றது, தொடர்ந்து சந்திப்போம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
10: மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம். தொடர்ந்து கவிஞர்களை சந்திக்க போகின்றோம்.

0: ஆமாம், அந்த பாடலின் கீந்தா அம்மாவுக்காக கொடுத்தோம். நிச்சயமாக என்னதான் வழிகள் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் வழி இருக்கும் கண்டிப்பாக. அதிலும் அவர் தன்னுடைய நிலை சொல்லியிருந்தார். கண்டிப்பாக எந்த வழிகளையும் நாங்கள் அதை அடுத்த படி நாங்கள் ஏற வேண்டும் இல்லையா? அப்படியே நாம் சோகத்தோடு யாரும் இருந்து விட முடியாது. ஆகவே அவருக்கான வாழ்த்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அற்புதமான ஒரு கவிஞர் பேச்சாளராக அவர் இருக்கின்றார். பல விடயங்களை தமிழ்நாட்டிலும் செய்து வருகின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்களோடு அடுத்த கவிஞர் இணைகின்றார். வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோதி சாரா.
0: இனிய காலை வணக்கம் சாரா. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி நன்றி. கொஞ்சம் தொண்டை கலகலம் இருக்கு.
0: ஆமா, பிரச்சனை இல்லை, அது காலை பொழுதுல எல்லாருக்கும் இருக்கும்.
1: கொஞ்சம் அந்த இருமலா இருந்தது நேற்று இரண்டு நாட்களாக.
0: ஆகவே நீங்க அதுக்கான மருத்துவத்தை பெற்றுக் கொள்ளுங்க. சொல்லுங்க என்ன தலைப்பு?
1: அத்தனை கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். அத்தோடு சாலமன் பாப்பையா அவர்களின் இழப்பு, வீடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நான் மலர்களை பற்றி ஒரு கவிதை. ஒரு 3-4 மாதங்களாக மலர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த இப்பொழுது பனிக்காலம் வந்தால் மலர் அவைகள் எல்லாம் போய்விடும் என்ற ஒரு கவலையில் ஒரு கவிதை.
0: மலர்களை பற்றி கவி வழங்க போறீங்க? அருமை, கேட்போம், சொல்லுங்கள்.
1: மலர்கள், மலர்களே நீங்கள் என்ன மாயமா, நம் புதுவாழ்வை தொடங்க மாலையாய் வருகின்றாள். காதலர்களை இணைத்திட ரோஜாவாய் வருகின்றாள். மங்கையரின் கூந்தலை அலங்கரிக்க மனம் வீச வருகின்றாள். உயிர் புரிந்த உடலுக்கு மரியாதையாய் வருகின்றாள். மலரே நீ என்ன மாயமா? பேசும் கவிதையே, பேசாமல் என்னை பார்க்கின்றாய். என் நெஞ்சோரமாய் வருவது உன் நினைவு மலர். விடுவிலே தெரிவது வெண் மலர். இதழிலே விரிவது புன்னகை மலர். நிலவிலே பூப்பது புது மலர். இத்தனை மாயங்கொண்ட மலர்களே, என்னை மயக்குவதே உன் வாசம். என் வீட்டு தோட்டத்தில் உன்னை பார்த்து மகிழ்ந்த தருணங்கள் ஏராளம். பாதையில் போவோர் பலரும் உன்னிடம் வந்து படம் எடுப்பதில் பரவசம் கொள்வது உன்னை விட பெருமையுடன் நான் தான். காலையிலும் மாலையிலும் உன்னை கண்காணித்து அழகு பார்த்து நான் கண்ட மகிழ்ச்சியோ தாராளம். என்னை போதை ஏற்றும் பாசமுள்ள அன்பு மலர்களே, பணியை கண்டு நீங்கள் கருகி போவதை பார்த்து கவலை கொண்டாலும் மீண்டும் ஒரு இளவேணி காலத்தில் வசந்தமாய் வந்து பாசம் வீசுவீர்கள் என்று கனா காலத்தில் உங்களை ரசித்து வரவேற்று காத்திருப்பேன். நீங்கள் மீண்டும் வருவீர்கள் என்று. நன்றி ஜோதி.
0: கண்டிப்பா, மலர்கள் வாடி உதிர்ந்த பிறகும் கூட மண்ணுக்கு பயனளிப்பது போல நிச்சயமாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். மலர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே இல்லை. எல்லா விடயங்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த மலர்கள் சம்பந்தப்படுகின்றன. எங்களோடு நெருங்கிய தொடர்பு மலர்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக காலையிலே மலர்ந்து மாலையிலே உதிர்கின்றது வாழ்க்கை என்பது அவ்வளவுதான், நிலையற்றது என்பதனை மலர்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. கண்டிப்பா ஒரு குறுகிய காலம் தான் வாழ்க்கையும், அந்த அர்த்தத்தை மலர்கள் சொல்கின்ற மிக அழகான ஒரு கவிதை எடுத்து வந்திருக்கிறீங்க. ஆகவே வாழும் காலத்தில் அந்த மலர்கள் சிரிப்பது போல புன்னகையோடு நாம் இருந்துவிட்டு போவோம். மிக்க நன்றி உங்களுக்கு சாரா. மீண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமாம், அருமையான அர்த்தமுள்ள ஒரு கவி வழங்கியிருக்கின்றார். சங்க இலக்கியங்கள் கூட 99 மலர்களை சொல்லும் மிக அருமையாக. ஆமாம், அதை நாங்கள் பேசியிருந்தோம் முன்னர். இப்பொழுது அது வேண்டாம், இன்னொரு பொழுதில் பேசிக்கொள்ளலாம். நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம். இணைந்து சிறப்பித்த அத்தனை கவிகளுக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நவரச கவியரங்கிலே நவரசங்களும் வருமாறு ஒவ்வொருவர் ஒவ்வொரு உணர்வலைகளை கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு கவிதைகளை ஆன்மீகமாக, தத்துவமாக, வாழ்வியல் தத்துவமாக காதலாக அப்படி ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து வந்திருந்தீங்க. இப்பொழுது மலர்களை வைத்து கூட வாழ்வியல் தத்துவத்தை ஜாரா சொல்லி சென்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் பேசியிருந்தீர்கள். கவியூடாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடலை தொடர்ந்து உங்களை நாங்கள் திருக்குறளிலே சந்திப்போம். ஆரம்பத்தில் 9:00 முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. குழந்தைகளை சந்தித்துவிட்டு பெரியவர்களை நாங்கள் ஊழ் என்ற அதிகாரத்தோடு சந்திக்கப் போகின்றோம். அற்புதமான ஒரு விடயம், அற்புதமான ஒரு அதிகாரம், 38வது அதிகாரம் அறத்து பாலிலே நல்லதொரு தலைப்பையும் உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். ஊழையும் வெல்லுமோ ஊக்கம், ஊழையும் வெல்லுமோ ஊக்கம் என்று ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். அதாவது விதியை ஊக்கம் வெல்லுமா என்ற ஒரு கேள்வி, வெல்லுமா இல்லையா எப்படி பார்க்குறீங்க? விதியை எங்களுடைய ஊக்கம் முயற்சியால் நாம் விரட்டி அடிக்கலாமா? அது சரி, பார்ப்போம். பேசுகின்ற பொழுது நாங்களும் இணைந்து பேசிக் கொள்ளலாம். மிக்க நன்றி எல்லோருக்கும்.
2: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நேயர்களே, ஒரு சில விளம்பரங்களை அடுத்து சிறுவர்களை நாங்கள் சந்திக்கலாம். பெரியவர்களை 9:30 to 10:30 வரைக்கும் சந்திக்க போகின்றோம். பிள்ளைகள் இணைந்து கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164462222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள், இணைந்து கொண்டு அவர்கள் எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்து எந்த ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். அது திருக்குறளாகவோ அல்லது அவர்களுக்கான ஒரு தமிழ் மொழியில் ஏதாவது ஒரு விடயம் சார்ந்த ஒரு உரையாக பேச்சாகவோ அல்லது ஒரு கவிதையாகவோ அல்லது ஒரு பாடலாகவோ இந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய திறனை எந்த வகையிலும் இங்கே ஒப்புவிக்கலாம். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். குழந்தைகளை
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய் பிரமநாதன், ரூகர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: தமிழா தமிழா, நாளை நம் நாளே. தமிழா தமிழா, நாடும் நம் நாடே.
5: தமிழா தமிழா,
6: தமிழ் HD இன்

0: திருக்குறளினும் திருவிளக்கு என்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சிறுவர்களை 9:30 வரைக்கும் சந்திக்க போகின்றோம். இப்பொழுது யார் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் என்பதனை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: எனது பேர் ஸ்ரீபுஜன்.

0: விட்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை நாங்க இன்னொரு முறை படித்துக் கொள்ளலாம் இல்லையா? சரி, நீங்க தமிழ் பாடசாலைக்கு போறீங்க தானே? சிறப்பு. ஸ்ரீபுஜன், எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: நான் வந்து ஏழாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க குட்டி ஐயா. சரி, தமிழ் மொழியின் முதல் எழுத்து எது?
1: ஆ என்ற எழுத்து.
0: சரி, தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் எத்தனை?
1: 12 எழுத்துக்கள்.
0: சரி, நீங்க எல்லா எழுத்துக்களும் எழுதுவீங்களா? சரி சரி, தமிழ் என்ற சொல்லினுடைய பொருள் என்னவாக இருக்கும்?
1: இனிமை.
0: இனிமை. சரி, அப்ப தமிழ் மொழியை நாங்க படிக்க வேணும். அது அவ்வளவுக்கு ஒரு இனிமையான மொழி இல்லையா? சரி, உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு என்ன பெயர்? புதிய வகுப்பு அடுத்த சனிக்கிழமையில இருந்து ஆரம்பிக்க போகின்றது. ஆமா, அப்பதான் தெரியும் புது டீச்சர் யார் என்று சொல்லி. சரி, தமிழில் முதல் காப்பியம் எது?
1: சிலப்பதிகாரம்.
0: முத்தமிழ்களும் எவை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, திருக்குறள் உங்களுக்கு நன்றாக தெரியும். திருக்குறளை இயற்றியவர் யார்?
1: திருவள்ளுவர்.
0: திருவள்ளுவருக்கு வேறு ஏதாவது பெயர்கள் இருக்கின்றனவா?
1: பொய்யாமொழி புலவர்.
0: சரி சரி, தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர், பெருநாவலர் என்றெல்லாம் பல பெயர்கள் இருக்கின்றன இல்லையா? சரி, தமிழில் இருக்கின்ற அந்த ஆயுத எழுத்து தெரியுமா பிள்ளைக்கு எது? அஹ் என்ற எழுத்து. சரி சரி, தமிழ் மொழியில் இருக்கின்ற உயிர் எழுத்துக்கள் சொல்லி இருக்கிறீங்க 12 என்று. அது எத்தனை வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம் உயிர் எழுத்துக்களை?
1: 12 எழுத்துக்களையும் 2 வகையாக
0: குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அல்லது குற்றெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்கள். அது என்னது? குறில் எழுத்துக்கள் என்றது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னா லாங் சவுண்ட் பண்றது, அப்படி நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். அப்படியா?
1: குறில் எழுத்துக்களில்
0: வித்தியாசம் இருக்கு பிள்ளைக்கு, அது நன்றாக தெரிகிறது. மெய் எழுத்துக்கள் எத்தனை தெரியுமா?
1: 18
0: எழுத்துக்கள். அது மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் மெய் எழுத்துக்களை? நாங்க
1: 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம்.
0: வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லி இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு அது இக்குங் சேஞ்ச் அந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் 18 தெரியுமா பிள்ளைக்கு எழுதுறதுக்கு? சரி சரி, தமிழ் மொழியிலே மொத்தமாக எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன?
1: மொத்தமாக 247 எழுத்துக்கள்.
0: 247 எழுதுவீங்களா நீங்க? எப்படி பழகினீங்க? அது ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி பழகுவீங்க அப்படியா?
1: ஒவ்வொரு நாளும் தமிழ் பள்ளிக்கு முடிஞ்ச அப்புறம் நான் படிப்பேன்.
0: படிப்பீங்க. இப்ப தமிழ் நெடுங்கணக்கு அதுல வந்து ஒவ்வொரு வரிசையாக எழுதி எழுதி பழகி இருக்கிறீங்க. சிறப்பு. ஸ்ரீபுஜனு தெரியுமா சிலப்பதிகாரம் முதல் காப்பியம் அண்டிங்க, அதுல 50 காப்பியங்கள் இருக்கின்றன. ஏனைய காப்பியங்கள் தெரியுமா பிள்ளைக்கு? தமிழில் உள்ள 50 காப்பியங்கள்.
1: தமிழ் மொழியில் 5 காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, வளைகாபதி.
0: சரி குட்டி ஐயா, சிறப்பா சொல்லிட்டார். சரி, தமிழ் மொழியின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்று தெரியுமா பிள்ளைக்கு?
1: இளங்கோ அடிகள்.

0: இளங்கோ அடிகள் ஏற்றி இருக்கிறார். சரி, நான் இன்னொரு கூற்று சொல்றேன், அது யார் சொன்னு சொல்லுங்க பாப்பம். சரியா, தமிழுக்கு அமிழ்தென்று பேர். அதே நேரம் அந்த சரி, அதை விடுவோம். அது யார் பாடினார்கள் என்று தெரியுமா பிள்ளைக்கு?
1: பாரதிதாசன்.
0: ஆமாம், சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி மிக்க நன்றி. அடுத்தது, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சீத்தலை காந்தனார்.
0: சீத்தலை சாத்தனார். சரி சரி, அருமை அருமை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியங்கள் என்ன, அது பற்றி பிள்ளைக்கு தெரியுமா ஏதாவது? ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குண்டு இல்ல? நீ
1: என்னென்ன
0: படித்த பிறகு தெரியும் பிள்ளைக்கு, அதை நாங்கள் படிப்போம். கோவலன் கண்ணகி, பின்பு மாதவி, மாதவி மகள் மணிமேகலை, அது நாங்கள் பின்பு படிப்போம் இல்லையா? சரி, அது ரெண்டுமே தொடர்புடையதுனால இரட்டை காப்பியங்களாக சொல்லப்படுது. சரி, இப்பொழுது நீங்க உங்களுடைய திருக்குறளுக்கு வாருங்க. மிகச் சிறப்பாக எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க இப்பொழுது திருக்குறள்.
1: இன்னைக்கு நான் வந்து கல்வி அதிகாரத்து 40வது அதிகாரம் கல்வியில இருந்து நான் 10 குறளும் சொல்கிறேன்.
0: 10 குறள் பார்க்கலும் ஓத போறீங்க. சரி சொல்லுங்க பார்ப்போம்.
1: கற்று கசதர கற்பவே கற்பின் மிக்க அடக்கு தக என்னென்பேனை எழுத்தின்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் உவப்பு தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முல் இல்லா போல் ஏற்கட்டும் கற்றார் கதையரை கல்லாதவர் தொத்துணைத்து ஊறும் மனக்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் தாந்துணைக்கும் கல்லாடு வாறு ஒருமை கண் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புதைத்து தாமின் புருவடு உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் பேரில் விழுச்செல்வும் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை
0: அருமை அருமையாக 10 குறள் பாக்களையும் சொல்லி இருக்கிறீங்க ஸ்ரீபுஜன். மிகச் சிறப்பாக உச்சரிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இதிலே அதிகமா எந்த குறள் பா பிடிக்கும்?
1: எனக்கு வந்து கட்டணை தூரு மலக்கேணி மாந்தாக்கு கட்டணை தூரு வரைவு ஆறாறு குறள் இருக்கும்.
0: அது ஏன் பிடிச்சது உங்களுக்கு?
1: அதேந்தால் அடுத்த பொருள் வந்து நீங்க மண்ல தோண்ட தோண்ட தண்ணி வரும் அது வந்து பறிக்க பறிக்க அறிவு கூறும் அது எனக்கு வந்து உண்மையான இது மாதிரி ரியல் லைஃப் மீனிங் மாதிரி இருந்தது. சோ
0: சிறப்பு. ஆகவே நூல்களை வாசிப்பீங்களா? புக்ஸ் எல்லாம் தமிழ் புத்தகங்களும் வாசிச்சிருக்கிறீங்களா? வேறு புத்தகங்கள் ஏதாவது? சிறப்பு. இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு மிகுந்த நன்றியையும் ஸ்ரீபுஜனுக்கு சொல்லிக் கொள்கிறோம். தம்பியும் சொல்ல போறாரா? மிக்க நன்றி ஸ்ரீபுஜன்.
1: நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். தம்பியிடம் கொடுங்க.
1: உங்களுக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? ஸ்ரீ சைலன். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நீங்க எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: சரி, இப்பொழுது நீங்க என்ன சொல்ல போறீங்க ஐயா?
1: நான் 5 திருக்குறள் சொல்ல போறேன்.
0: 5 திருக்குறள். சரி சொல்லுங்க கேட்போம், என்ன குறள் பாக்கள் சொல்ல போறீங்க?
1: முதலாவது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முழுத்தே உலகு. மீனிங் சொல்லட்டா?
0: மீனிங் சொல்ல போறீங்களா?
1: ஓ
0: சொல்லுங்க.
1: இல்லம் எழுத்தில் ஆண் முதலாகும், ஆனால் இல்லம் உயிரினங்களையும் கடவுள் முதலாகும். இரண்டாவது, இன்று தொடர்பில் பெறுவதற்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டார்.
0: ஆமாம், அதுக்கு பொருள் தெரியுமா?
1: ஒரு அம்மா உங்களை பற்றி விட வேற ஆக்கள் உங்களை பற்றி நல்லதாக பேசும்போது அது நல்லா இருக்கும்.
0: அது அம்மாக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? சொல்ல சொல்ல அம்மாக்கு அதை கேக்க உங்களை பெற்ற பொழுதை விட இன்னும் மகிழ்ச்சி அடைவார் அம்மா. அப்ப நாங்க என்ன செய்யணும் அம்மாக்கு? நாங்க என்ன அதுக்காக நாங்க எப்படி இருக்க வேணும்?
1: நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும்.
0: நல்ல பிள்ளையாக இருந்து நல்லா படிக்க வேணும். சரி சரி, அப்பதான் பிள்ளைய அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும். வேறு என்ன குரல் சொல்ல போறீங்க?
1: மூன்றாவது, அரை அழுகாது நான் அப்பா பற்றி சொல்ல போறேன்.
0: அப்பாவை பற்றி சொல்லுங்க. சைலன்ட், சொல்லுவீங்களா அப்பாவை பற்றிய குரல் சொல்லுங்க.
1: மகன் தந்தைக்கு ஆற்று முதவி, இவன் தந்தை ஏனோற்றால் கொல்லனும் சொல்.
0: ஆமா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் என்ன தவம் செய்தாரோ கொல்லினும் சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தார்களோ? சரி, அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம்.
1: மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தாரோ?
0: ஆமா, குட்டி ஐயாவை பெறுவதற்கு அப்பா என்ன தவம் செய்தாரோ? அப்பாக்கு தெரியுமா நீங்க இந்த குரல் எல்லாம் சொல்ல போறீங்க இன்றைக்கு வானொலியில? அப்பாக்கு சொல்லி காட்டினீங்களா இதெல்லாம்? சரி, சிறப்பு. வேறு என்ன சொல்ல போறீங்க? அடக்கமுடமையில இருந்து சொல்றீங்க, அந்த குரல் என்ன சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம்.
1: உங்களுக்கு நெருப்பு பத்தா அது கொஞ்சம் நாக்கெல்லாம் அது சரியாயிரும், ஒரு சின்ன மாசுனா இருக்கும். ஆனால் யாராவது உங்களை பத்தி தப்ப தப்ப கடிச்சா அது உங்க மனசுல எப்பயும் இருக்கும். அவங்கள பார்க்க
0: ஆகவே யாகாவார் ஆயினும் நாகாக்கு சரியான ஒரு விளக்கமும் சொல்லி இருக்கிறீங்க பாருங்களேன். அப்ப அந்த மற்றவர்கள் நோக்கும்படி நாம கதைக்க கூடாது இல்லையா? சரி, அதை பற்றி நீங்க வேறு என்ன நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? அப்படி யாரும் கதைக்க கூடாது, கதைச்சா என்ன ஆகும், ஏன் அப்படி கதைக்க கூடாது, என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீ
1: ஷைலன்? உங்களுக்கு ஒரு தீமை வராது, ஆனா நீங்கள் ஆக்களுக்கு தீமை செய்தா உங்களுக்கும் தீமை ஒரு நாள் வரும்.
0: ஆமாம் ஆமாம், ஆகவே நாங்கள் பேசக்கூடாது ஒருத்தரையும். சரி, சிறப்பு சிறப்பு. குட்டி ஐயா, வேறு ஏதாவது குரல் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: ஒழுக்கும் விழுப்பும் தளரா, ஒழுக்கும் உயரனும் ஓம்பப்படம்.
0: அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள்?
1: நீங்க வந்து வெளியில ஒழுக்கமா இருக்கிறோம்
0: ஒழுக்கத்தோடு இருக்கின்றோம் என்றால் அதுல இருந்து இரவு வரைக்கும் நாங்க பல விடயங்களை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது எங்களுடைய நடத்தையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இதர பணிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சரிவர செய்ய வேண்டும். அதுதான் ஒரு ஒழுக்க நெறி. சரியா? ஆமா, அப்பதான் அது அவ்வளவும் நாங்க செய்ய வேண்டும். ஒன்றையும் தவற விடாமல் நேர்த்தியாக சீராக எல்லாம் செய்தாத்தா அப்பதான் அந்த ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது. அதுல உங்களுடைய நல்ல பிஹேவியர்ல இருந்து எல்லாம் அதுல இன்க்ளூட் பண்ணி இருக்கு. சரியா? சரி, முறை என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதானா? திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைக்கு, அப்படியா? ஏன் பிடிக்கும், என்ன காரணம் ஷைலன் வந்து திருக்குறள் படிக்கிறதுக்கு?
1: எனக்கு வந்து திருக்குறள் பிடிக்கும், ஏனென்றால் திருக்குறள் வந்து உங்களை வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க கூடாது என்று சொல்லித்தரும்.
0: ஆமாம், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது என்பதனை சொல்லித்தரும். சரி, இதுல சில குறள் பார்க்கல சொன்னீங்க, வேற என்ன அதிகாரங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு திருக்குறள்ல? கடவுள் வாழ்த்து சொல்லினீங்க, அடக்கமுடமை சொன்னீங்க, மக்கள் பேர்ல சொன்னீங்க, வேறு அதிகாரங்கள் பிள்ளைக்கு ஞாபகம் இருக்குதா? அன்பை பற்றி சொல்ற அதிகாரம் என்னவா இருக்கும்?
1: அன்புடைமை.
0: கெட்டிக்காரன், விருந்தினர் வீட்டுக்கு வர விருந்தினரை ஓம்புதல் பற்றி சொல்ற அதிகாரம் என்ன? விருந்தோம்பல். இனியவை கூறல் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது குட்டியா? இனியவை கூறுதல், இனிமையாக பேசணும் இல்லையா? மெட்டாக்களுக்கு உதவி செய்யறது செய் நன்றி அறிதல். சரி சரி, மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க, மிக்க நன்றி. வேறு என்ன நேயர்களுக்கு சொல்லிக் கொண்டு விடை பெற போறீங்க? சரி, மிக அருமை மிக அருமை. அண்ணாவும் தம்பியும் ஒவ்வொரு நாளும் வீட்டுல தமிழ் படிப்பீங்க அப்படித்தானே? சிறப்பு சிறப்பு. ரெண்டு குழந்தைகளையும் இவ்வளவு அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாங்க வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட ரெண்டு குழந்தைகள் உங்கள் ரெண்டு பேருக்கும், ஸ்ரீபுஜன் ஸ்ரீ ஷைலன் ரெண்டு பேருக்கும் நாங்க வாழ்த்தினை தெரிவிக்கிறோம். இதே மாதிரி நிறைய படியுங்க. இந்த வயசுல நீங்க இவ்வளவுக்கு தமிழ்ல புலமை இருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா எங்கள் அளவுல வார அளவுல நீங்க பெரிய புலம் மிக்கவர்களாக இருப்பீங்க. சரியா? அப்படி வர வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் வானொலி ரேடியோ உங்களை வாழ்த்துன்றது. குட்டி ஐயாக்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
1: நன்றி உங்களுக்கும் பார்க்கின்றும். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: மீண்டும் சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஸ்ரீபுஜன் ஸ்ரீ ஷைலன்.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
0: இரண்டு குழந்தைகள் ஸ்ரீபுஜன் ஸ்ரீ ஷைலன் அவர்களுடைய அம்மா அப்பா எல்லாருக்குமே வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: நேரம் இப்பொழுது 9:28. தொடர்ந்து பெரியவர்கள் இணைந்து கொள்ளலாம் 10:30 வரைக்கும். இன்று நாங்கள் உங்களுக்கு தருகின்ற அதிகாரம் அற்புதமான ஒரு அதிகாரம் இதுவும் கூட. 38வது அதிகாரமாகிய ஊழ் என்ற அதிகாரத்தை தருகின்றோம். அறத்துப்பாலிலிருந்து ஊழ் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. ஊழ் என்று சொன்னால் அதனை இயற்கை விதி அந்த மாதிரி சொல்வார்கள். பார்க்கலாம். மனிதனுடைய முயற்சியை காட்டிலும் சூழ்நிலைகளும் விதியின் வேகமும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதனை ஆழமாக பகுப்பாய்வு செய்திருக்கின்றார் தெய்வ புலவர். என்னெல்லாம் சொல்லியிருக்கின்றார் என்பதனை நீங்களும் பேசலாம். இல்லது உங்களுக்கு பொதுவான ஒரு தலைப்பினையும் நாங்கள் தருகின்றோம். திருவள்ளுவரும் அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கின்றார். இந்த தலைப்பில் நீங்கள் பேசிக் கொள்ளலாம். விதியையும் வெல்லும் எங்களுடைய ஊக்கம் வெல்லுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால், கண்டிப்பாக எங்களுடைய ஊக்கம் முயற்சியால் நாம் விதி இதுதான் இவ்வளவு தான் என்று நினைத்துட்டு இருக்கலாமா, அல்லது கண்டிப்பாக அதை நாங்கள் வெல்ல முடியுமா என்பது. சில வேளைகளில் நாங்கள் பேசியிருப்போம் விதியா மதியா என்று சொல்லி, அந்த மாதிரி தான் இதுவும் கூட. ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கம் 416-644-6222.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேரம் இப்பொழுது 9:31. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். ஊழ் குறித்து பேச போன்றீர்கள். அது குரல் பாக்கள் சொல்லாது விட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பொதுவாகவும் பேசிக் கொள்ளலாம். குரல் பாக்கள் சொன்னா என்னும் சிறப்பு. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, பஞ்சாச்சரம் பேசுறேன்.
1: வணக்கம் பஞ்சாச்சரம் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
2: நன்றி. இந்த ஊழல் என்ற விஷயத்தை பற்றி வள்ளுவரும் ஒரு அதிகாரம் ஒன்று சொல்லி இருக்கிறார் தான், இல்லை என்று நான் சொல்ல இல்லை. அதே சமயம் வள்ளுவற்ற அதிகாரத்துக்கு மாறுபாடா நான் கதைக்கவும் விரும்ப இல்லை. ஆனால் அதுல இப்ப பாருங்கும், நாங்கள் இப்ப நன்றாங்கால் நல்ல வாக்காண்டர், நன்றாங்கால் அல்லல் படுவதுவன் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நல்வினை விளையும் பொழுது நல்ல என்று சந்தோஷப்படுவோம், தீவினை விளையும் பொழுது ஏதோ கலங்குறோம். ஆனால் இது இந்த விஷயத்த நாங்கள் எப்படி இப்ப தெய்வப்புலவர் வாக்கும்படி சோர்வு இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதால் ஊழையும் புறம்புதுட்டு ஓட செய்ய முடியும். ஊழை வெல்ல முடியுமா என்ற கேள்விக்கு இப்ப மனித வாழ்க்கையில பாருங்க, ஊழன்றது ஒரு ஒரு விதி இருப்பதாக தொன்று தொட்டு பழங்கால தொட்டு சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது அதுதான் வாழ்க்கை அல்ல, ஊழல்தான் வாழ்க்கை அல்ல அப்படி சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது ஒரு மனிதன் தன்னுடைய பௌத்தறிவாலையும் ஒரு தலையாத உழைப்பாலையும் இந்த ஊழல் வெல்ல முடியும் என்றதான் இப்ப இது வந்து என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் விதியை 100% நம்புறவர்களுக்கு நான் அது அவருடைய விருப்பம் அவையப்படும். நான் வந்து என்னுடைய கருத்தை மட்டும் சொல்றேன். மனிதனின் மதி மற்றும் உழைப்புக்கு முன்னால இந்த ஊழல் தோட்டுப்போம் என்பதே சில இடங்கள்ல வள்ளுவமும் வர்றாலும் நம்ம கூட தோட்டுறணும். ஊழன்றது என்ன? ஊழ நியதி என்று சொல்லுவோம், விதி என்று சொல்லுவோம், தெய்வத்தின் அப்படித்தான் எல்லாம் இது இப்படி நடக்கும் சில பேர் சொல்லி அவதியா இருந்துடுவினோம். ஆனா ஊழல் விதி என்றது ஊழன்றது நாங்கள் இப்ப நமக்கு சாதகமா இல்லை என்றாலும் விடாமுயற்சி கைவிடக்கூடாது. நாங்கள் என்னவே இருந்தாலும் அந்த விதியை ஊழ நாங்கள் மிக மதி என்று நான் சொல்றது என்னன்னு சொன்னா கூர்மையான அறிவு, ஒரு மன வலிமை. நாங்கள் எடுத்துடப்பில்ல, நான் சின்ன உதாரணங்கள் இப்ப நாங்க எடுத்துக்கிற பிள்ளை இளம் பிள்ளை திருமணம் செய்யணும், 1 வருஷம் 2 வருஷத்துல இருக்க பிரச்சனை வந்துட்டு கோர்ட்டுக்கு போயணும் என்றால் நாங்கள் வந்து அந்த பிள்ளைன்ற அம்மாவும் அப்பா மேல என்ன சொல்லுவீங்க? அதோட விதி அப்படியே போச்சு? அப்படியே இல்லை. இந்த இடத்துல நான் முரண்படுறேன். நீங்கள் கதைச்சு பேசி உங்களோட பிரச்சனையை தீர்த்து கொண்டு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களோட வாழ்க்கையை பலப்படுத்தாமல் இந்த பெற்றோர் என்ன சொல்லுவேன் இருந்தபடி அது அதுல இந்த விதி அப்படியே இல்ல. அதுல நாங்கள் அதுலதான் கூடுதல் நிறைய பயன்படுத்த வேணும், மன வலிமையை பயன்படுத்த வேணும், விட்டு குறிப்பதை பயன்படுத்த வேணும். அதனுடைய ஊழல் என்பது அது எங்களை சோதித்து பாக்குறதுக்கு இடையில வர ஒரு தடைக்கல்ல தவிர அது தடைக்கலன்னு நான் சொல்லுவேன். அதுதான் வாழ்க்கையா இல்ல, அது எங்களுடைய வாசனை இறுதிக்கல்ல இல்ல. அப்ப ஊழல்ன்றது எங்களுக்கு துன்பத்தை தரும்போது நாங்கள் சோர்வடையாமல் ஒதுங்கி போகாமல் ஒரு தலையாள உழைப்பும் ஒரு ஓயாத முயற்சியும் ஒரு மன வலிமையும் ஒரு ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவான ஒரு இதை நாங்கள் அதுக்கு நாங்கள் செய்தால் அந்த அந்த வாழ்க்கையில ஒரு பகுதியான ஊழே அந்த மனிதனுக்கு கொஞ்சம் அடிபணியும். இது என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா அதைத்தான் அவர் இன்னொரு ஆழ்வினை உடைமையில் கூட சொல்கிறார், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும்
2: என்பதனை சொல்லு. பகுதி அதுதான் வாழ்க்கை, அதுதான் கிடைக்கல என்று நாங்க முடிவு போட்டிருக்கிறோம். நாங்க முயற்சி எடுக்கணும். அந்த அந்த விதி என்றது ஊழன்றது நாங்கள் இப்ப நான் உதாரணம் சொன்னோம். இப்படி எத்தனையோட சம்பவங்கள் இருக்குது, எத்தனை சம்பவங்கள் நினைக்கிறது நாங்கள் எந்த அது தீர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தபடி அது அளவெந்த விதி அது என்ன செய்கிறாரு? அப்படி நாங்கள் என்ன முயற்சி எடுத்தோம் கிடைக்கும் சின்ன கப்பல் தம்பதிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது தீர்க்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணிக்கிறோம்.
1: அதை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.
2: கூலி தரும் வள்ளுவர் இவ்வளவு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் என்ன செய்வோம்? அது அவை இந்த விதி அப்படியே இல்ல, விதி விதி வாழ்க்கையோட இந்த உங்கள மனித வாழ்க்கையில இந்த ஊழல்ன்ற ஒரு சின்ன சிறிய பங்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஒரு சின்ன பங்கு, அதுதான் அது ஒரு சின்ன ஒரு தடைக்கல், ஆனா தடைக்கல மாதிரிதான் நாங்க அது வாழ்க்கை நம்மள சொன்ன மாதிரி வாழ்க்கைட்டு அதான் முடிவு கல்லண்ட இல்ல. அப்ப நாங்கள் மனுஷன் ஒரு வரைவு மட்டும் உழைப்பால நாங்கள் கொஞ்சம் மேலுக்கு வேற பார்க்கணுமே தவிர அது அது என்ன பண்ண தலைப்பு இதுதான் நீ அது ஏதோ கடவுளை படிச்சது கூட்ட என்று சொல்லி போட்டு நாங்கள் சோர்ந்து போய் இருக்காமல் முயற்சியில் எடுக்க வரும். நாங்கள் இப்ப இந்த நாட்டுக்கு வந்துட்டு வந்த ஆரம்ப காலங்களில் 3 மாசம் 6 மாசம் என்ன சேர்த்து தான் சொல்லணும், பெருசா ஒருவருக்கும் பெரிய வேலை கிடைச்சிருக்காது, தெரியாம இங்க வந்துட்டோம் பேசணுமே இதுதான் எங்களை தலையெடுத்து போல அப்படி நாங்க நினைச்சிருந்தா நாங்க எப்படி வாழ்ந்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து அது உங்களுக்கு நாங்கள் மேல வரலாம் என்று பார்த்து இப்ப நான் எந்த என்ன சொல்றோம் மட்டும் எப்படி சொல்லுது, இப்ப நாங்க அதுக்கு முயற்சி எடுத்து இவ்வளவு மேல வரலாம் என்று பார்த்து இப்ப இந்த நாட்டுல அப்படி வாழ்ந்துதான் நாங்கள் வீடு வாங்கினேன் என்ன பிள்ளைகளை படிப்பிச்சா என்ன, அப்ப நாங்கள் இதையும் சும்மா தெரியாம இங்க வந்துட்டு உங்களை தலையெடுத்து நாங்களே வரா விட்டுருக்கலாம் என்றதான் அப்படி குத்தி கொண்டிருக்க வேண்டியா
1: மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும் இன்னும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். இன்னொரு குரல் பா இருக்கிறது. ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாத உயற்றுபவர் என்று சொல்லுகின்றார் இன்னொரு அதிகாரத்திலே. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாத உயற்றுபவர், அதாவது மனம் தளராமலுக்கு இடைவிடாத முயற்சி செய்பவர்கள், இடைவிடாத முயற்சி. ஒரு தரம் தோற்று போனால் அது நம்ம எடுத்து எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும் அதில் மனம் சோர்ந்து விடக்கூடாது, திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். இடைவிடாத முயற்சி என்பது தான் எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அதில் அவர் என்ன சொல்கிறார், விதியை கூட புறமுதுகு காட்டி விதி கூட ஓடும் நம்மளை விட்டுட்டு. ஆகவே ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் முயற்சி செய்பவர்கள் என்பதனை சொல்கிறார். அருமையான குரல்பா. அந்த குரல்பா கூட அது கூட ரொம்ப பிடிக்கும். அந்த அதிகாரமும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஏற்கனவே. அது கூட சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. அது ஆழ்வினை உடைமை ஊக்கமுடைமை அதிகாரங்கள் எல்லாம் சிறப்பு. அது பிள்ளைகளுக்கு கூட நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அதிகாரங்கள் அவை எல்லாமே. இதில் கூட இன்னொரு கேள்வியை கேட்கிறார். அதை பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் என்று நினைக்கிறேன். இந்த குரல்பா, நன்று ஆங்கால் நல்லவா காண்பவர், அன்று ஆங்கால் அல்லல் படுவது எவன் என்று சொல்லி, எவன் என்பது ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். நன்று ஆங்கால் நல்லவா காண்பவர், அன்று ஆங்கால் அல்லல் படுவது எவன். நன்று ஆங்கால் என்றால் நன்மைகள் நடக்கிற பொழுது ஆகா ஓஹோ என்று மகிழ்கிறோம். ஆனால் துன்பம் வருகின்ற பொழுது நம்மால முடியாம இருக்குது. ஆகவே நன்மை வரும் காலத்தில் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்கள், துன்பம் வரும் காலத்தில் மட்டும் அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வருந்தி புலம்புகின்றார்கள். இரண்டையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதனை சொல்கிறார். இன்ப துன்பங்கள் இரண்டையும் நாங்கள் ஒரு சம நோக்கோடு எதிர்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் வேண்டும். அது தானே நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அதை வள்ளுவத்தின் வழி நின்று நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் கண்டிப்பாக சிறப்பு அந்த குரல்பா கூட. நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். 10:30 வரைக்கும்
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4164 7000.
1: தமிழாவிலே திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நம்மோடு கீதா அம்மா அவர்கள் இணைகின்றார். என்ன சொல்ல போகின்றார் இந்த தலைப்பின் கீழ்? வணக்கம் கீதா அம்மா.
6: வணக்கம் வணக்கம் ஜோதியம்மா, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நிச்சயமாக நிச்சயமாக சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நாங்களும் ஆவலாக இருக்கின்றோம். இந்த அதிகாரம் குறித்து இந்த தலைப்பில் என்ன சொல்ல வருகின்றீர்கள்?
6: சரி சொல்றேமா. ஊழ் அதிகாரம் 38. ஊழ் முதலில் ஊழ் என்பது என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊழ் என்பது மனித வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ரெண்டு, அதாவது நன்மை தீமை, ஏற்றம் தாழ்வு, வெற்றி தோல்வி, இப்படிப்பட்ட இரண்டு நிகழ்வுகளையும் குறிக்கின்ற ஒரு கருத்து தான் ஊழ். நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லதும் கெட்டதும் இருக்கும், ஏற்றமும் தாழ்வும் இருக்கும், உயர்வும் தாழ்வும் இருக்கும், வெற்றியும் தோல்வி இருக்கும். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் விதியால் வெல்லாவிட்டாலும் விதி தந்த நாம் சூழலை நாம் என்ன செய்யலாம், வென்று விடலாம். நம்முடைய துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலே அந்த விதியை வெல்ல முடியாது. ஒருவேளை விதியை நாம் வெல்ல முடியாவிட்டால் கூட விதி கொடுத்த அந்த சூழ்நிலையை நாம் வெல்லலாம். வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் நம்மை வீழ்த்தினாலும் நாம் துணிவோடு நின்று அதை என்ன செய்ய வேண்டும்னா எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி வரும்போது நாம் துள்ளி குதித்து நாம் ஆடுகிறோம், தோல்வி என்கிற பொழுது நாம் துவண்டு போகிறோம். அந்த நிலைமையை தான் நாம் மாற்ற வேண்டும். வெற்றியில் எப்படி நாம் துள்ளி குதிக்கிறோமோ தோல்வி வரும்போதும் அந்த துணிவோடு நாம் வந்து எதிர்த்து நிற்க வேண்டும், விழுந்து விடாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். இதிலே நான் நான்காவது குறளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இரு வேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. இந்த குறளை பார்க்கும்போது பொருளும் செல்வமும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது வேறு, அதே போல அறிவும் தெளிவும் கிடைப்பது வேறு. பொருளும் செல்வமும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது வேறு, ஒரு அறிவும் செல்வமும் கிடைப்பது வேறு. பணம், இப்பொழுது பணம் அதிகமாக இருப்பவர்கள் மட்டும்தான் அறிவாளி, பணம் இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பணம் ரெண்டும் பணம் மனிதனுக்கு வசதியை தரும், அறிவு என்பது மனிதனுக்குரிய மரியாதை மதிப்பு இவற்றை நமக்கு கொடுக்கும் வாழ்க்கையில. ஆகவே பணம் குறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். பணம் குறைவாக இருந்தாதான் நம்மிடமே பணிவு மரியாதை இவைகள் எல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏழாவது குறளிலே பாருங்கள், வகுத்தான் வகுத்து வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கு துய்தல் அரிது. கோடி கணக்குல பணம் வச்சிருப்பாங்க, ஆனா அதை அனுபவிக்க கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்த முடியாமல் வச்சிருப்பாங்க. ஏன்னா பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால் அவங்களுக்கு அதனால் என்ன பயன்? கோடி சொத்து இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ரெண்டு இட்லி ரெண்டு சப்பாத்தியை தவிர வேறு எதுவுமே அவங்களால சாப்பிட முடியாது. மருந்து மாத்திரைகள் தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து வேலை பணம் சேமிப்பதிலே குறிக்கோளாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். குடும்பத்துக்கு
1: கீதாமா, இப்பொழுது செல்வத்தை சேர்க்கின்றோம் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து அனுபவிக்க வேண்டும். கண்டிப்பாக நமக்கானது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கும் ஆனது இல்லையா? பணம் தான் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஒரே இலக்காக மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அதுல
6: மற்றவர்களுக்கு கொடுப்பது இல்லாமலும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள். பணம் சேர்க்க வேண்டும் வேண்டும் என்று தன் குடும்பத்தை மறந்து தன் உடல் நலத்தை பேணாமல் குடும்பத்தில குழப்பங்களும் உடம்பிலே நோய்களையும் சுமந்து கொண்டு திரிகிறார்கள். வயதான நேரத்திலே அந்த நோயின் நிமித்தமாக வருத்தப்படுகிறார்கள். அப்பொழுது வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பணம் சேர்க்கின்ற பொழுதே வேண்டிய பணம், வேண்டிய குடும்பத்தோடு செலவிட வேண்டிய நேரம், நம்ம உடம்பை கவனிக்க வேண்டிய நேரம், நாம் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு அளவாக நாம் என்ன செய்ய வேண்டும், நேரத்தையும் வாழ்க்கையையும் நாம் பிரித்து நாம் என்ன செய்ய வேண்டும், செலவிட வேண்டும். பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாங்க, நான் பல அறைகள் கொண்ட பெரிய பங்களா எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, ஆனா அதை அனுபவிக்க கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்காது. ஒரு மூலையிலே அவர்கள் ஒத்தையாக அவர்கள் ஒரு ஒரு கட்டிலும் ஒரு பெட்லயே படுக்கிறாங்க. அந்த மற்ற அறைகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. என்ன பயன்? ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை.
1: சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நீங்க சொன்னது மாதிரி பணம் உழைக்கிறது மட்டும், அதை சேர்க்கிறது மட்டுமில்ல, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே மகிழ்ச்சியாக உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து மற்றவர்களுக்கு உதவுவது மேலான ஒரு பண்பு.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக அம்மா, நான் இதை சொல்ல, இது கையில பணம் செல்வம் இருந்தால் மட்டும், பணம் இருந்தால் மட்டும் அதை செல்வம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. யார் எந்த மனிதனுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதோ அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படி என்று நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மன நிம்மதியோடு ஒரு மனிதன் சமுதாயத்திலே வாழ்வான் என்றால் அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய சொத்துக்கு உடைமைக்காரன், சொந்தக்காரன் என்று சொல்லி ஊழை நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது? முயற்சியை விடக்கூடாது. வெட்டி வந்தால் கர்வம் கொண்டு விட்டு தோல்வியை கண்டு துவண்டு நாம் என்ன செய்கிறோம்? சில பேர், நிறைய பேர் இந்த சமுதாயத்துல பாருங்க, ஓகோன்னு இருப்பாங்க. ஒரு கடுகளவு துன்பம் வந்தா அப்படியே துவண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனநிலையை நாம் உடைத்து எறிய வேண்டும் என்பதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் அழகாக இந்த ஊழ் என்ற அதிகாரத்திலே நமக்கு 10 குறளையும் விளக்கமாக கொடுத்திருக்கும். எதிர்த்து நிற்க வேண்டிய மன துணிவு, அந்த மன துணிவு தான் இந்த இடத்திலே நாம் ஊழ் என்று நம்முடைய திருவள்ளுவர் ஐயா அவர்கள் அழகாக விளக்கி இருக்கிறார்.
1: சொல்லுங்கள் கீதா அம்மா, நீங்க இன்னும் ஆர்வமாக நீங்க இதை பேசுறதால நான் உங்களிடம் கேட்டு பார்க்கலாம். இப்பொழுது ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்திலே அவர் சொல்கிறார், மிக அருமையான ஒரு குறள்பா, ஊழையும் பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்று சொல்கிறார். அதே நேரம் இந்த அதிகாரத்தில் இன்னொரு குறள்பா இருக்கின்றது, அதை நீங்க படித்திருப்பீர்கள், ஊழில் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்திரம். ரெண்டும் எதிரும் புதிரமாக இருக்கிற மாதிரி குரல் பாக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு குரல் பாக்களையும்? ஒன்றில் ஊழினுடைய வலிமையை சொல்கிறார், ஊழில் பெருவலி, ஊழை விட வலிமை மிக்கது எது இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். மற்றதிலும் முயற்சி தரக்கூடிய வெற்றியை சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர், ஊழை விதியை கூட விரட்டி அடிக்கக்கூடியவர்கள் முயற்சியாளர்கள் என்பதை சொல்கிறார். ஆனா முதல் குரலிலே ஊழ்தான் வலிமையானது, மற்றொன்று தான் சூழினும் அதை விட தான் முந்துரும், அந்த ஊழ்தான் முன்னுக்கு நிற்கும். ஆகவே நல்ல வினைகளை நாம செய்ய வேணும், அந்த மாதிரி ரெண்டு குரல் பாக்களையும் எப்படி பாக்குறீங்க?
6: இந்த ரெண்டு குரல் பாக்களையும் பார்க்கும் பொழுது நாம் இந்த ஊழ் என்று நாம் முதலில் எடுத்துக்கொண்டா, ஊழ் என்பது ஒரு அஞ்சக்கூடிய, நாம் பயப்படக்கூடிய ஒரு சொல் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஊழ் என்பது உணர்ந்து வாழும் ஒரு பாடம். பயந்து ஓடக்கூடிய ஒரு சொல்லல்ல ஊழ் என்றாலே நாம் விதி என்று பயந்து ஓடக்கூடாது. உணர்ந்து வாழக்கூடிய, வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு பாடம். முயற்சியோடு தொடர்ந்தால் முடியாததும் நமக்கு முடியும் என்று நான் உங்களுக்கு அணித்தரமாக சொல்றேன். முயற்சியோடு தொடர்ந்தால் முடியாததும் நமக்கு முடியும். ஏன்? ஆகவே ஊழ் என்ற சொல்லை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அது ஒரு கடும் சொல் அல்ல, அது அஞ்சக்கூடிய
1: நல்ல வினைகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை ஆற்றுகின்ற பொழுதுதான் அது பல வினைகள் என்று சொல்வார்கள் இல்லையா? அவை வந்து வாழ்க்கையை தாக்கும், அது எத்தனை பிறப்புகள் கடந்தும் வந்து தாக்கும் என்பதனை கர்மா, அந்த கோட்பாட்டின்படி கர்மா, நல்ல கர்மா செய்ய வேண்டும், நல்வினைகளை செய்ய வேண்டும். ஆகவே இந்த பல வினை என்பது அந்த ஊழின் பயன் வந்து எங்களுக்கு இன்னும் தாக்கும் என்பதனையாகவே நல்வினைகளை ஆற்றுங்கள் என்று ஒரு குறளில வழிபடுத்தி இருக்கிறார். ஊழில் பெருவலி ஆவுல மற்றொன்று சூழினும் அது தான் முந்துரும் என்பதனை சொல்கிறார். மற்றதுல வந்து நீங்க செய்கிற முயற்சியால நீங்க ஊழையும் நீங்க விரட்டி அடிக்கலாம் என்பதனையும் சில திருக்குறள் வகுப்புல கூட குழந்தைகள் சில வேளைகள்ல கேட்பார்கள், இதுல ரெண்டும் இந்த மாதிரி இருக்குதே, அதையும் அப்படி சொன்னார் என்று சொல்லி
6: அதுதான். நாம் எப்பொழுதும் வறுமையை கண்டும் துன்பத்தை கண்டும் ஓடக்கூடாது. அதான் ஒரு பாடல் அழகா இருக்கு. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும். காலம் தானே நான் மாற வைப்பேன், கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என்றா சாத்தி கண்ணே நீ கலங்காதே. அழகா பாடியிருப்பாரு சிவாஜி கணேசன்.
1: எனக்கு சொன்னீங்க சரி அருமை. அதிலே முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்திவிடும் கீதாம்மா. அது மட்டும் நாம் எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ள வேணும். கண்டிப்பா
6: கண்டிப்பா கண்டிப்பா எந்த எந்த சூழ்நிலையிலும் நாம் தளராமல் நாம் வந்து நம்பிக்கையுடனும் அடுத்த கட்ட முயற்சியுடனும் நாம் முன்னேறி சென்றால் நம்மளால் முடியாதது ஒன்றுமில்லை. இந்த உலகத்தையே நாம் என் விலை பேசி வாங்கி விடலாம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்க அப்படியே பேசுவீங்க எனக்கு தெரியும். நான் இதோடு உங்களுக்கு விடை தருகின்றேன். மிக்க நன்றி கீதாம்மா. மிக மிக அருமை. ஒவ்வொரு குறிப்பாக்களாக நாம் எடுத்து ஆய்வு செய்து வெவ்வேறு அதிகாரங்களோடும் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் பல விடயங்களை அதுக்குள் இருந்து நாங்கள் படித்து துய்த்து இன்புற்றுக் கொள்வோம். வார வாரம் இணைந்து கொள்ளுங்க எங்களோடு. மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய புலமைக்கும். வாழ்த்துக்கள்.
6: நன்றி நன்றி அம்மா, என்னை அழைத்ததற்கும் மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு.
1: மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போ, 416-759-2600.
1: நேரம் இப்பொழுது 9:52. ஊழ் என்ற அதிகாரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஊழ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது விதியை நம்புகின்றீர்களா அல்லது எங்களுடைய முயற்சியை நம்புகின்றீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை உங்களிடம் வைத்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த நேரம் எங்களோடு வணக்கம். ரமேஷ் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்கள்.
7: நன்றி நன்றி. பொதுவா சொல்லுவாங்க ஊழ் பயன் விதிப்படியா நடக்கும், அதெல்லாம் வந்து ஓரளவு கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போதே நம்ம எந்த நம்முடைய விதி எழுதப்படுகிறது. எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம், எப்படி இருப்போம், எந்தெந்த நேரத்தில் எப்படி ஆகும், திருமணம் ஆகும், பள்ளியோ, எல்லாமே ஒரு எழுதப்படாத சட்டத்தால் எழுதப்பட்டிருக்கு. அதுல அது மாத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவிதியை மதியாய் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அது வந்து வெல்ல முடியாது, கொஞ்சம் தள்ளலாம், அவ்வளவுதான். அது மதியை வச்சு கொஞ்சம் தள்ளி போடலாம், வெல்ல முடியாது. அதை நிச்சயமே உதவே கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து அது முந்தின நேரம் சொன்ன மாதிரி நம்ம அதை கொண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா நடக்கிறது நடக்கத்தான் போகுது. ஸோ அதை சமாளித்து அதை எதிர்கொண்டு நம்மளால எவ்வளவு படிச்சாங்க. ஒருத்தனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிறவியிலேயே வாய் வந்து கொஞ்சம் திக்கு திக்கு பேசுவாரு. சோ கொஞ்சம் ஒரு பையன் பேசும், ஒரே கிளாஸ் தான். ஆனா ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தர் நல்லா படிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. போட்டி ஒரு பேச்சு போட்டி வந்தது. பேச்சு போட்டி வந்தோடனே இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு பேருமே நல்ல அந்த புக்ஸ் எல்லாம் படித்தாங்க, அந்த சான்றோர்கள் புக்கு நீ இதெல்லாம் படிச்சது, நல்லா பேசலாம் மேடையில் அப்படி இப்படி பேசலாம் பேசலாம், நல்லா பேசுறோம், பரிசு வாங்கிட்டான். கொஞ்சம் பேச்சு தானுங்க, ரெண்டாவது பரிசு தான் வாங்க. போய் வாதியத்தை முறையிட்டான். உடனே வாதியர் சொன்னாரு, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது நுண்ணிய
1: ரமேஷ்
7: நுண்ணிய நூல் பல கற்பினும் மத்தந்தன் உண்மை அறிவே மிகும். எவ்வளவுதான் நூல்கள் கற்றாலும் நம்மளுக்கு ஊழ்வினைப்படி என்ன இருக்குதோ அதுபடிதான் நடக்கும். இப்ப வந்து பேச்சு தருவது நீ செஞ்ச தவறு கிடையாது, உன்னுடைய பரம்பரை பெற்றோர்கள் அவங்களுடைய ஊழல இருந்து வந்தது. அதை எதிர்கொள்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கூடம் இருக்கு. நீ அங்க போய் பயிற்சி எடுத்து வந்தீங்கன்னு பேசலாம். புக்கை படிச்சுட்டு அவரை பத்தி பரமப்படுறதோ வேகப்படுறதோ தவறு. ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து ஓர்வினை அந்த விதிப்படி என்ன நடக்குமோ நடக்கிற செய்யும். அதனால மனசு தளராம அதுக்குண்டான வழி சிறப்பு பயிற்சிகள் பள்ளிக்கூடங்கள் இருக்கு, அதை போய் நீ படிச்சுன்னா மார்க் எடுக்கலாம்னு சொன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இதுதான் இந்த ஓர்வினைங்கிறது. அதை நம்ம எதிர்கொள்ளணும், எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறுவோங்கிறத நம்மளோட கையில இருக்கு.
1: ஆகவே வெறும் ஏட்டு சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவாது, ஒரு சூழலுக்கு ஏற்ப செயல்படுகின்ற அந்த பட்டமும் அதுதான் மிக முதன்மையானது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். விடைபெற்றுக் கொண்ட ரமேஷ், மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்கு. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான், புத்தக கல்வியோடு சேர்த்து எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? இந்த நிஜ வாழ்க்கையினுடைய மனித இயல்புகளையும் அனுபவ அறிவையும் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது. எட்டு கல்வியோடு மட்டும் இருந்து விடாதீங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பதனை இப்பொழுது அடுத்த நேரங்களுக்கு என்ன சொல்ல போகிறார். வணக்கம்.
8: வணக்கம் இல்லை, நான் இதேன்.
1: இனிய வணக்கம் இதேன், வரவேற்கிறேன், சொல்லுங்க.
8: நாங்கள் இளமையில முயற்சியால வந்து கொண்டே போகலாம். என்ன நடந்தாலும் மனதில உறுதி இருந்தால், உள்ளத்துல துணிவு இருந்தால் நாங்க வந்து கொண்டே போகலாம். ஆனா முதுமை வரைக்க முயற்சியால ஒன்றுமே செய்ய முடியாது. முதுமைய முயற்சியால வெல்ல முடியாது. அந்த என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நான் எங்களை வீட்லயே வச்சுட்டு அன்னைக்கு இப்ப சுகம் இல்ல, பெரிய வீடு வசதிகள் எல்லாமே எல்லாம் இருக்குது. ஆனா வருத்தம் வந்த அப்புறம் ஒண்ணும் செய்யலாம இருக்குது. இப்ப அது வீதி என்ன நடக்க போகுது என்னவோ தெரியாது. ஓ அப்ப தச்சில நாங்க காலமுறை வலிக்கிறோம், வெளியில போயிட்டு பின்னரும் வீட்டை வருவோமோன்றதே தெரியாது. என்ன மாதிரி என்ன நடக்கும் என்று அப்படி எல்லாமே இருக்குது. விதி என்றது மொத்தத்துல இல்லாமல் 911 அன்றைக்கு நடந்துச்சு பாக்கைக்குள்ள தெரியாது. 3000 பேர் ஒருத்தருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள வாழ்க்கையை விதியை நாங்க வெல்ல முடியாது. இளமையில முயற்சித்து கொஞ்சம் முன்னுக்கு வரலாமே தவிர முதுமை வந்தால் இயலாது. என் அண்ணா அழுகிறார், பக்கக்கவலையா இருக்குது. ஏனென்றால் அப்படி இருக்குது. அப்ப முதுமை வரைக்க எங்களோட முயற்சியோ என்ன இயலாது. இதையே நாங்க இலங்கையில் இருந்திருந்தால் எல்லாரும் 5-6 பேர் ஒரு வீட்டுல ஒரு காரோட இருந்திருப்போம். ஆனா இளமையா இருந்து இங்க வந்தபடியா எல்லா வீட்லயும் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு கார்கள் இருக்குது. நாட்டை விட்டு விழிச்சிட்டது விதி என்று நாங்கள் சொல்ல சொன்னாலும் நாங்கள் இங்க முயற்சித்தபடியா இளமையில முன்னுக்கு வந்துட்டோம். இப்ப வயது போன நேரத்துல இளமை வந்து எங்கள முயற்சியுமே ஒன்றும் செய்யலாது. விதியை நாங்கள் கட்டாயம் பேஸ் பண்ணியே தீரணும். விதி தான் ஜெயிக்குமே தவிர முயற்சி. கண்ணால பார்த்துட்டு தான் சொல்றேன், அதுபடியா விதியை ஜெயிக்கவே முடியாது. விதிதான் ஜெயிக்கும். அடுக்கடையில நடக்கிறது நடந்துட்டு போகும். நீங்க நல்லா இருக்கலாம், கஷ்டப்படலாம், கொள்ளலாம், ஆனா மாத்தவே முடியாது. இதுதான் வள்ளுவர் சரியா தான் சொல்லி இருக்கிறாரு தவிர நாங்க தான் தப்பா நினைக்கிறோம். அதெல்லாம் இளம காலத்துல மட்டும்தான் அது பொருந்தமே தவிர முடியல. நோ வே அட் ஆல்.
1: மிக்க நன்றி இதேன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். இனிய வணக்கம் மதன், உங்களை
9: இனிய வணக்கம். இனிய வணக்கம், என்ன சொல்லுங்க? கவலைப்பட வேண்டாம் என்று முதுமை வந்துட்டு சொல்லி முதுமையை கடவுள் தருவதே. நாங்கள் இளமையில் இருந்தத போல மிகவும் மகிழ்ச்சியாக கதிரையிலிருந்து வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் முதுமையே கடவுள் எங்களுக்கு தாரது. கடைசி காலத்துல எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இதுகளையும் அனுபவித்து இருந்து ரிலாக்ஸ் பண்ணி கடவுள்கிட்ட பெற சொல்லித்தான் கடவுள் அழைக்கின்ற. அப்ப அதுக்குத்தான் முதுமையே கடவுள் தான். இயற்கை காதான் காவோல உள்ள குறித்தோலை சிரிக்க கூடாது. மற்றது பணக்காரர் இது பணக்காரர் இருக்கிறார், பணக்காரரா எல்லாருமே பணக்காரராக இருந்து விட முடியாது. எல்லாருமே ஏழைகளாக இருந்து விட முடியாது. ஏழைகள் பணக்காரராக வரலாம், மற்றது பணக்காரர்களாக இருந்து அவர்கள் அதை அதை அனுபவிக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. ஏன்னா அஜித் இப்ப பணக்காரர் இருக்கிற துபாயில விட இருக்கு, இந்தியால விட வசதிகள் இருக்குது. இப்ப லண்டன்ல போய் அது பிரைஸும் வாங்கி வந்துட்டார். கார் ஓட்டத்துல கார் ரேஸ்ல மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்குது. 54 கார் அவர் 4 பங்கு பெற்றினார். அதுல மூன்றாவது இடத்துக்கு வந்து அப்ப காசில் பணம் கிடைக்கிறார்கள் அனுபவிப்பது என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையை இன்னும் சுகபோகத்தை நல்லா அனுபவிக்கின்றார்கள். ஊழல் என்பது அவர்கள் இருக்கும் காலங்களிலே இன்னும் தவறுகள் செய்யாமல் முதல் முன்னிருந்தவர்கள் செய்த தவறுகளை தாங்களும் செய்யாமல் இருந்து வாழ்க்கையை அனுபவித்து எளிவரும் சந்ததிக்கும் தாங்கள் நடக்கும் நல்வழியை கடத்தி செல்வதற்கான தான் அந்த ஊழண்ட இதே திருவள்ளுவர் போன திருவள்ளுவர் செய்வ புலவர். அவர் சொல்லுவதெல்லாம் உண்மையை தான் சொல்லுவார். நன்றி, வணக்கம் ஜோதி.
1: அவர்ல விருப்பம் வந்துட்டு பாருங்களேன் உங்களுக்கு, செல்லமா சொல்லிட்டு போறீங்க. அவர் ஒரு தெய்வ புலவர் என்று.
9: அவர் தெய்வ புலவர் என்று அவர் சிவபெருமான் தான்.
1: உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நேர்களில் இணைந்து கொள்ளலாம். விதியை நம்புகிறீர்களா? உங்கள் முயற்சியை நம்புகின்றீர்களா?
10: Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
11: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

அலையிடை தவழும் வண்டும் அலையிடை தவழும் கடலும் தாய்மடி தவழும் சேயும் கடைமடி தவழும் பாவும் கடலிடை தவழும் அலையும் இலையொரு

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நேரம் இப்பொழுது காலை 10:11. ஊழன்ற அதிகாரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். விதி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய முயற்சி உழைப்பா என்று சொல்லி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக திருவள்ளுவர் ஊழை ஒரு விதியாக கூறி அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முயற்சியெல்லாம் கைவிட்டு விதி பயன்படிதான் எல்லாம் நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் என்று சொல்லி சோம்பேறிகளாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது என்பதனை அவர் சொல்கிறார். சோம்பேறிகளாக வாழ்வதை அவர் ஒருபோதும் ஏற்கவில்லை. விதிதான் அப்படித்தான் நடக்க வேண்டுட்டு அப்படியே சோம்பறித்தனமாக இருங்கண்டு அவர் ஒற்று இடத்துலையும் சொல்லவில்லை. அவர் அந்த ஏற்கனவே நங்கீதா அம்மாட்ட கேட்ட குரல் பாக்கள் கூட அவர் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வகையிலே அவர் பயன்படுத்திய சமூகத்தை வழிப்படுத்தி இருக்கிறார். உளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்று தான் அவர் சொல்கிறார். ஊழ் இருக்கிறது, அது சக்தி வாய்ந்தது என்பதனை அவர் ஒப்புக்கொள்கிறார். இல்லை என்றும் இல்லை, ஆனால் ஊழுக்கு பயந்து நாங்கள் எங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது. விடாமுயற்சியால் அந்த ஊழை நாங்கள் வெல்ல முடியும் என்பதனை சொல்கிறார். ஆகவே முயற்சிகள் செய்கின்ற பொழுது கூட சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பார்த்தபடி சிலது உடனே அமைவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்து சலனமடைந்து பின்வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியெல்லாம் செய்யாமல் அதாவது அந்தந்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும். ஆனால் நாங்கள் முயற்சியை கைவிடக்கூடாது. தோல்வி வந்தாலும் கூட நாங்கள் வருந்தக்கூடாது. கண்டிப்பாக தொடர் முயற்சி, இடைவிடாத முயற்சி என்பதனை அவர் வலியுறுத்துகிறார். சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எப்பொழுதுமே மாறிக்கொள்ளும் இல்லையா, அதுதான் வாழ்வினுடைய நியதி. ஆகவே இன்று இருக்கிறது நாளை இல்லாமல் போகும், நாளை இருக்கிறது இன்றைக்கு இல்லாமல் போகும், அந்த மாதிரி. ஆகவே மாறுகின்ற சூழ்நிலைக்கேற்ப நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர வேண்டும். உடனடியாக நாங்கள் இதுதான் எனக்கு வேணும் அது வேணும் அப்படியெல்லாம் நாம் நினைக்காமல் சோர்ந்து போகாமல் எல்லாத்தையும் ஒரு தூர நோக்கு பார்வையோடு நீண்ட கால நோக்கிலே நாங்கள் பார்க்க வேண்டும். சிலர் வந்து இப்போ பெரியவர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் உடனடியாக எதிர்பார்ப்பது அமையவில்லை என்று சொன்னால் அதிரடியான முடிவுகளை எடுத்து விடுகின்றோம் இல்லையா, அதுவெல்லாம் செய்யக்கூடாது. ஆகவே சில வேளைகளில் நன்மை என்று செய்கிற காரியங்கள் தீமையிலும் முடிந்துவிடும், அப்படி அதில் மனம் சோர்வு அடையக்கூடாது என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார். ஆகவே தொடர்ந்து முயற்சி எடுங்க, விதி இதுதான் என்று சொல்லி இருக்கக்கூடாது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar khlamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: ஒலிபரப்பின்
0: உச்சம் CMR.
1: தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: இப்பொழுது எங்களோட அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி. கோதாஸ்
2: இனிய வணக்கம். கோதாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
8: சொல்லுவதோட கேட்பது ரொம்பவே இனிமையாக காதெல்லாம் இனிக்கிறது. மற்றது ஊழல் என்றது நிச்சயமா இருக்கு, அது இருக்குது. எங்களுக்கு மரணம் என்றது சரி, 60 வயதுல மரணம் பெறப்போகுது என்று நாங்கள் நினைப்போம் இல்லையே. 80 வயதுல மரணம் பெறப்போகுது. ஆனால் அந்த மரணம் பெறப்போகுதுன்னு நாங்கள் சும்மா இருக்காது. எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உடற்பயிற்சி மூலம் நாங்கள் முதுமை பெறக்கூடாது. முதுமை என்று நாங்கள் முதுமையாக அடைந்து கொண்டு போகிறோம் என்று நினைக்காமல் என்னால் எல்லாம் முடியும். நான் என்றும் எனது மனதால் இளமையாக இருக்க வேண்டும். செய்கின்ற உடற்பயிற்சிகள் மிகவும் திறமாக செய்து பாருங்கள். நடைப்பயிற்சியோ இல்லை உடற்பயிற்சி இதே விட எனக்கு வேறு கூட. ஆனால் நான் இதே மாதிரி முதுமை வந்தது போல இன்னும் பயப்படவில்லை. நிச்சயமாக அது நாங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் எங்களுக்கு தேவை இப்ப வயது போக நிச்சயமாக தேவை. உடற்பயிற்சியும் அதிக விடை போட்டு எங்களை தூக்கி பறிக்கிறதுக்கு 4 பேர் தேவைப்படக்கூடாது. நாங்களே எங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் எங்கள் உடல் எடையை வைத்துக் கொண்டால் முதுமை என்றைக்கும் பெறாது. எங்களுக்கு மரணம் ஒருவருக்கு 60 வயதிலும் பெறலாம், 80 வயதிலும் பெறலாம், 5 வயதிலும் பெறலாம். அதைத்தான் சொல்வது உங்கள் விதி என்று. ஆனால் அதை யாராலும் மாற்ற முடியாது. சுனாமி வந்தால் ஒரு நாள் இவ்வளவு வீரக்கால் கொண்டது நேபாளத்தில் என்ன நடந்தது, இதெல்லாம் இயற்கையாக இருக்குது. ஆனால் அதை நாங்கள் அந்த ஒரு அடியா படுத்த வடக்கைக்கு போகாமல் நாங்கள் எங்களை கடைசி மட்டும் நாங்கள் நடமாடக்கூடியவர்களாக பார்த்து கொண்டால் அதுவே மகிழ்ச்சி. ஊழ்வினையை தாண்டி ஊழை தாண்டி நாங்கள் மகிழ்ச்சியாக, அதாவது நாங்கள் சாகும் வரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்போம்.
2: ஆமாம். இப்பொழுது சிலர் இது எங்கட தலைவிதி, அது ஏதோ ஒரு பரீட்சை பொறுப்பர்களோ அல்லது சில ஊர்ல அப்படி சொல்வார்கள் இல்ல, ஏதோ விதி
8: சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடாது. முடியும், நான் எழுந்திருப்பேன். அதுக்கு ஒரு கால் முறிஞ்சா கை முறிஞ்சா எழுந்திருக்கலாது. அதுல பயிற்சி வெற்றி கூடிய சீக்கிரம் நான் தலைய நிலைமைக்கு திரும்புவேன் என்று மேனம் அடி மேலே உறுதி வேண்டும்.
2: அருமை அருமை.
8: அந்த உறுதி வந்தால் நிச்சயமாக வயதுபம் பெறாது, நோயும் பெறாது.
2: கண்டிப்பா
8: கண்டிப்பா. நல்லா இருந்து அதோட கீதாமா சொல்றது, நீங்களும் கீதாமா சேர்ந்து சொன்னதா நார்மலுக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
2: மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி ஜோதி. நன்றி
2: நன்றி உங்களுடைய மீண்டும் சந்திப்போம். நிச்சயமாக எதுக்கும் சோர்ந்து போயிருக்காம அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்றார்கள். அந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய பெரியவர்கள் சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுல எனக்கு இன்னொரு குரல் பா, அதுலே ஊக்கம் உடைமையில பிடிக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லி இன்னொரு குரல் பா. அது அடிக்கடி நாம பேசுகின்ற எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு குரல் பா. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்பொழுது இந்த நீரிலே ஒரு குளத்திலே நீர்பூக்கள் நிற்கின்ற ஒரு தாமரை நிற்கிறது, அந்த தண்டு நீரின் ஆழத்துக்கு ஏற்ப வளரும், அதுக்கு அது அளக்கும் வளரும். அதுபோல மனிதர்களுடைய உயர்வும் கூட அவர்களின் ஊக்கம் அவர்களினுடைய எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடுகளுக்கு ஏற்ப எங்களுடைய உயர்ச்சியும் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே எங்களுடைய ஊக்கம் முயற்சி நல்ல சிந்தனை நல்ல செயற்பாடுகள் எங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் விதி என்று மட்டும் சொல்லி கொண்டு எங்கேயாவது போய் முடங்கி விடாதீர்கள். நம்மால் செய்ய வேண்டிய நல்ல விடயங்களை செய்து கடின முயற்சியாளர்களாக, ஹார்ட் ஒர்க்கர் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கர் ஒர்க்கராக இருக்க வேணும். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக மட்டும் இருக்காமல் ஸ்மார்ட்டாகவும் நாம் செயல்பட வேண்டும். அப்போ திருவள்ளுவம் சொல்பவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் முயற்சியும் ஊக்கமும் இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனால் சாதனை படைக்க முடியும், உயர முடியும் வாழ்க்கையிலே என்பதனை திருவள்ளுவர் எங்களுக்கு சொல்கிறார். அதே நேரம் அவர் ஊழையும் ஏற்றுக்கொள்கிறார். அது சமூகத்தை வழிப்படுத்துவதற்காக என்பது நமக்கு விளங்குகின்றது இல்லையா?

நேரம் இப்பொழுது 10:21 இணைந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கு மேமிக்க நன்றி. ஊழ் வலிமையானதா, எங்களுடைய உழைப்பு வலிமையானதா என்பது குறித்து இந்த காலை பொழுதிலே நல்ல ஒரு நச்சிந்தனையாக பேசியிருந்தோம். கண்டிப்பா திருவள்ளுவர் சில பல காரணங்களுக்காக ஊழ் கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறார், இல்லை என்று இல்லை. அதே நேரம் அவர் அதற்கு மேலாக ஒரு மனிதனுடைய முயற்சியை அவர் மிகவுமே வரவேற்கிறார். முயற்சி தான் மனிதனுக்கு தேவை என்பதனை சொல்கிறார். அதே நேரம் இப்பொழுது நாங்கள் கடுமையாக உழைத்து நல்ல முயற்சி எடுத்து சில வேளைகளில் சில விடயங்களில் அது எந்த ஒரு விடயமாகவும் இருக்கலாம், நாங்கள் தோற்று போகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகின்றோம். மனச்சோர்வு, மன உளைச்சல் வந்து எங்களை வேறு எங்கேயோ திசைக்கு செலுத்தி விடும் வாழ்வியலை இல்லையா. ஆகவே அந்த இடத்துல நாங்கள் என்ன நினைக்கின்றோம், நான் இவ்வளவு கடுமையாக முயற்சி எடுத்தேன், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், எனக்கு அது கிடைக்கலையே, என்னால முடியாம போயிட்டுதே, அந்த மாதிரி நினைத்து நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது. சில விடயங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விடயங்களும் இருக்கின்றன இந்த பேரண்டம் இந்த பிரபஞ்சத்திலும் தங்கி இருக்கின்றது என்பதனை நாங்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஊழினுடைய விளைவு என்பதை உணர்கின்ற பொழுது நாங்கள் தோல்விகளை கண்டு வாழ்க்கையில சோர்ந்து நிலை குலைந்து போகாமல் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக உள் கோட்பாட்டை தெய்வ புலவன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே என் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். ஆகவே நான் இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் இரவு பகலாம் நான் வேலை செஞ்சேன், எல்லாமே எனக்கு கிடைக்காம போயிட்டுது என்று சொல்லி நினைத்து அப்படி மனநொந்து போகாமல் என் கட்டுப்பாட்டை மீறியும் சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இந்த பேரண்டத்தில் நிகழலாம் என்பதனை சொல்லி அதை அதனாலே நம்மளுக்குள்ளே ஒரு மன அமைதியை அமைதியாயிரு மனமே உன்னையும் தாண்டி சில சக்திகள் வேலை செய்யும் என்பதனை சொன்னாரோ, சரி அவரை அடுத்த பிறப்பில் கண்டா நான் கண்டிப்பாக அவர் கேள்விகளை அப்படியே லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் சொன்னீங்க என்று சொல்லி அந்த மாதிரி தெய்வ புலவன் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். நீங்கள் தொடர்ந்து தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். அங்கே எஸ்டி செந்தில்நாதன் அவர்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393. 6477992393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

வாங்க சொல்லு. ஏய் எவனா சப்ளை தான்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-27.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-9902462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
5: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடக சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடக வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
8: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
7: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ராஜி இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar kalam closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradhi Selvathukku thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி,
7: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்திகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போ. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: モトHD ダブルHD。இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca Crossborder AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம் $1,000 சைன் ஆன் போனஸ் $500 ரெஃபரல் போனஸ் மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ் வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ்போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120 உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப் நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும் மறந்துவிடாதீர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள் யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் விதிமுறைகள் நினைவில் வைத்திருங்கள் யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது
1: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
2: அதிகாரம்

வலி அறிதல், அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-27.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் .com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர் .com.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27-இல், 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா, கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்டமலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:04.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. சத்துரு கொண்டான் படுகொலைகள் இடம்பெற்று 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து சுமார் 1.5 வாரமாக விரிவான தகவல்களை திரட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் பணிக்குழுவின் உறுப்பினர் அனா லோரேனா டெக்கடிஸ்லோ பேரஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் புதுடெல்லி பிரகடனம் 2026 உறுப்பு நாடுகளால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள கனடா மிகவும் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெண்களிடம் இணையவழி மோசடி மூலம் 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்படும் நைஜீரியாவைச் சேர்ந்த 6 பேர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலை 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 29 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 40% என்று காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியில் உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிரஸில் ஒரு சின்ன கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: அழகிய மாலை பொழுதில் சீமட்டமலேசியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊரில் ஒரு அழகான ஒரு காடு ஒன்று இருக்குமா. அந்த காட்டில் வந்து ஒரு குட்டி ஜானையும் ஒரு வண்ணத்து பூச்சியும் நல்ல நண்பர்களாக இருப்பார்களாம். அந்த ரெண்டு பேரும் நல்ல ஹாப்பியாக இந்த நிறம் இருப்பார்கள், நல்ல நண்பர்களாக இருப்பார்களாம். அந்த பொழுதில் வண்ணத்து பூச்சிக்கு வேறு பல சில நண்பர்கள் கூடுதலாக கிடைத்து விடுவார்களாம். இதை பார்த்து இந்த ஜானை அந்த குட்டி ஜானை வந்து மிகவும் கவலைப்படுவாள். ஆனால் எப்போ பார்த்தாலுமே இந்த வண்ணத்து பூச்சி வந்து தன்னுடைய வேறு நண்பர்களோட தான் சேர்ந்து கதைக்க

0: அழகி மாலை பொழுதில் சீமா தமிழ் ஸ்ரீயின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது எப்படி நலமா இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றேன். நன்றி.
0: டீயில் குடிச்ச பாடலுக்கு ரெடியா?
1: ஓ, குடிச்சு கொண்டு இருக்கேன். குடிச்சு கொண்டுதான் பாடல் கேட்கறது.
0: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
1: இன்னைக்கு என்ன பாடல்? நீங்க வந்துட்டீங்க தானே ஆனபடியால் ஐ படத்துல இருந்து பூக்களை கோணி அப்படி கந்த பாட்டு. நீங்க வந்துட்டீங்க தானே ஆனபடியால் சந்தோஷமா பறக்குது. இருந்த என்ன விட்டுட்டு இருக்கிறத விஷயத்த பறக்க நினைக்குது. ஆனபடியா என்னவோ நடக்கிறது நடக்கிறோம். ஏதோ சந்தோஷமா இருந்தா சரியா நினைக்கிறேன். ஆனா மொத்தத்துல இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்படக்கூடாது என்ன பொறுத்த மட்டும். பாப்பம் இருக்கிறதோடய இருப்போம்.
0: நல்லது, உங்களுடைய பாடலை பெற நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். கோனியா பிரேக்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து ஐ திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானுடைய இசையமைப்பில் மதன் காக்கியினுடைய வரிகளில் ஹரிச்சரண் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின்சன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
3: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பாடல் தெரிவு வந்து வேட்டக்காரன் படத்துல புள்ளியூர் முது.
3: நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
4: குடும்பம் புத்திசாலியும் கூடிய யானை வண்ணத்து பூச்சி தாவி கொண்டே இருக்கும் ஒரு மரத்தில இருந்து மற்ற மரத்துக்கு தன்னோட விளையாட மட்டும்தான் பெறும். அப்ப இத நம்பி பிரயோசனம் இல்ல, நான் பெற்றோரிடமே திரும்பி போறேன். பெற்றோர் இருந்திருப்பார்கள், அப்ப அவர்களும் நண்பர்கள் தான பெற்றோர்களும். மற்ற யானைக்கு ஆயுட்காலம் கூட, வண்ணத்து பூச்சிக்கு ஆயுட்காலம் குறைவு. அப்ப நினைச்சிருக்கும் பெற்றோர்களுடன் நண்பர்களாக இருந்தால் பெற்றோர் இருந்த
3: அப்படி நினைச்சிருக்கேன். பார்க்கலாம். உங்களுடைய பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து ஆனந்த் மற்றும் மகேஷ் விநாயகம், மாணிக்க விநாயகத்தின் குரலில்

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
1: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: உன்னை கொடு என்னை தருவேன், இதுதான் காதலடி.
1: ஆமா, முன்னிகிருஷ்ணன் சித்ராமா பாடிய பாடல். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
2: கேட்டேன், ஞான செல்வம் நினைச்சிருக்கும். புத்தி அதுதானே, மலர்க்க மலர் பறந்து திரிகிறதானே ஒன்னும் அது புத்தி. ஏனென்றால் அது உன் இயல்பு தெரியாமல் கூடுனது என் தப்பு. நீ அப்படித்தான் பறந்து பல இடங்களுக்கு மலருக்கு மலர் தாவி தேனெடுக்க என்று பிறந்து நீ அவதரித்தனி. அது உன் சுய புத்தியை நீ காட்டிவிட்டாய். நான் என்ன செய்வது? யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்கா என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று பாடியிருக்கு.
1: பார்க்கலாம், நல்ல ஒரு கதை கொடுத்தீர்கள், பார்க்கலாம். இந்த பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராமாவின் குரலில் ஒலிக்கும். நேரம் 6:26.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் மனங்கரைக்கின்றேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல
0: சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
3: இந்த பாடு கேப்போம், செம்பருத்தி பாட்டு, அத்திப்பழம் சிவப்பா. அந்த பாடு
0: அத்திப்பழம் சிவப்பா. ஆமாம், நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
3: கதையை கேட்டது இவனை யானை கொஞ்சம் கவலையா போயிடும். பின்ன கவலைப்பட்டுட்டு யானை அழுதுட்டு பின்ன யானை போயிட்டு அந்த கசனிட்ட சொல்லும். இப்படி என் ஃப்ரெண்ட் என்னோட இதா இருந்துட்டு விட்டு போயிட்டு கவலைப்பட்டுட்டு சொல்லும், நீங்க கவலைப்படாத, நாங்களான எலிபன் குரூப், நாங்கள் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று போடுவோம். அப்ப டீம் ஒன்று போட்டு அவர் உள்ளார் சேர்ந்து போறாரு, மான் மாதிரி எல்லாம் வந்து உள்ளார். அப்ப அதை கண்டு வண்ணாதிபதி என்ன கோபம், இவையில் என்ன, நாங்கள் இப்படி மேல பிறந்திருக்க இவையில் கீழே விளையாடினா நீங்கள் ஆள் விளையாடுன்னு சொன்ன கவலைப்படுக்க. அதை பார்த்துட்டு போற அப்படியே சிரிப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும் நம்ம.
0: இனிமையா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுமா?
3: ஆமா ஆமா.
0: நல்லது, நிறைய கதைகள் வச்சிருக்கீங்க போல இருக்கு. இந்த பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி,
0: நன்றி. SPP மற்றும் சித்ராவின் குரலில்.

0: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் எட்மண்ட் கேக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: ஓ, எனக்கு வாழ்வே மாயம் படத்துல இருந்து எஸ்பிபி படிச்ச நீளமான ஓடை அந்த பாடலை கேட்கிறேன்.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சுவானந்தம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஆரோக்கியமா இருக்கேன்.
1: என்ன பாடல் தெரிவு?
2: நேற்றாலே இன்னைக்கும் படத்த வானிலை இந்த பாட்டை.
1: ஆமாம், எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்ட மகிழுங்கள். நன்றி,
2: வணக்கம்.
1: நன்றி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: நீங்க மாலவணம் பிரசாத், எப்படி இருங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கேன், நன்றி. நான் ரெண்டு மூன்று பாடலை நைத்து கொண்டிருந்த கேட்காச்சு, நான் வெள்ள அடிச்சு அதான் நான் தேர்ந்து
0: போனேன்.
4: ஒன்ஸ் மோர் திரைப்படத்தை பூவே பூவே பெண் பூவையோ வெண் பூவையோ தெரியல, நேரம் இருந்தா கேள்வி கேட்க, நேரம் இருந்தா கேள்வி சொல்ல முடியும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், பாடலையே மறந்துட்டேன்.
0: ஆமா, கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான ஊர்ல ஒரு அழகான காடு ஒன்று இருக்குமா, அந்த காட்டுல வந்து ஒரு குட்டி ஜானையும் ஒரு வண்ணத்து பூச்சியும் நல்ல நண்பர்களாக இருப்பார்களா. காலப்போக்கில் இந்த வண்ணத்து பூச்சிக்கு வந்து வேறு சில நண்பர்கள் கிடைத்து விடுவார்களா. அந்த படத்தில் வந்து இந்த வண்ணத்து பூச்சி தன்னுடைய பழைய நண்பனான இந்த குட்டி ஜானையிடம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இது இந்த புது நண்பர்களோட தன்னுடைய நேரத்தை செலவிட ஆரம்பித்ததா. இதை பார்த்து அந்த குட்டி ஜானை மிகவும் கவலையாக இருந்ததா. அது வரும்பொழுதெல்லாம் இந்த வண்ணத்து பூச்சி வந்து தன்னுடைய புது நண்பர்களோட இருப்பதை அது பார்க்குதா. அந்த பார்த்து அந்த குட்டி ஜானை என்ன செஞ்சிருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்களோட பாணியில் நீங்கள் தொடரலாம்.
4: அப்படி என்று சொன்னால் பெயர் என்ன தான் சொல்றேன். இது வந்து இந்த நட்பண்பு சொல்லி அது ஒரு எமக்கு பாடம், அந்த ஜானக்குட்டிக்கு பாடம் புகட்ட வந்த ஒரு போலியான வேஷம் அது. அது இந்த வண்ணாத்தி பூச்சி வடிவில் வந்திருக்குது. அது வந்ததை அப்படியே அதே வடிவில் பறந்து போகுதுன்னு தான் நான் சொல்லலாம். திரையிடனோடய சொல்ல முடியல, அவ்வளோ சொல்லி போட்டு அவ்வளோ சொல்லி போட வருவேன்.
0: உங்களுடைய பாடல் வெறும் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
0: சுரேந்தர் மற்றும் சித்ராவின் குரலில்.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நடக்கலாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
1: என்ன
0: பாடல் தெரியுது? நடந்தாலே நான் சந்தோஷமா. ஆமாம், இந்த ஹிப்ஹாப் தமிழாவினுடைய திரைப்படத்திலிருந்து வருகிறது. அதாவது மீசிய முறுக்கு திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
0: நன்றி. ஹிப்ஹாப் தமிழாவின் இசையமைப்பில் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் கார்த்திகின் குரலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: மணத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசேர தேரர் தலைமறைவாக்கியுள்ளார். விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அரசியல் அழுத்தங்களுக்கு தாம் ஒருபோதும் அடி பணிய போவதில்லை என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரிவினை தொடர்பாக நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு மாகாணத்திற்கான முதலீடுகளை ஈர்க்கும் தமது முயற்சிகளை பாதிக்காது என அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் ஜாவா கடலில் 240 மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் சுமார் 140 பேர் காணாமல் போயுள்ளனர். சத்துருக்கொண்டான் படுகொலைகள் இடம்பெற்று 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து சுமார் 1.5 வாரமாக விரிவான தகவல்களை திரட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் பணிக்குழுவின் உறுப்பினர் அனா லோரேனா டெல்கடிஸ் லோ பேரஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் புதுடெல்லி பிரகடனம் 2026 உறுப்பு நாடுகளின் ஒருமனதான ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்திக் கொள்ள கனடா மிகவும் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெண்களிடம் இணையவழி மோசடி மூலம் 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டப்படும் நைஜீரியாவைச் சேர்ந்த 6 பேர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர்.
1: மணத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 28 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. இன்றைய பொழுது இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் இருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்பன். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு படித்த பாடல் கண்ணிகள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு படித்த பாடல் கண்ணிகள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊர் இருக்குமாம். அந்த அழகான ஊரில் ஒரு காடு இருக்குமாம். அந்த காட்டில் வந்து ஒரு குட்டி ஜானையும் ஒரு வண்ணத்து பூச்சியும் நல்ல நண்பர்களாக இருப்பார்களாம். காலப்போக்கில் இந்த வண்ணத்து பூச்சி வந்து தன்னுடைய புது நண்பர்களுடன் சேர்ந்து பேச ஆரம்பிச்சுதான். காலப்போக்கில் இது தன்னுடைய பழைய நண்பனான அந்த குட்டி ஜானையிடம் கதைப்பதை குறைத்து கொண்டு அந்த புதிய நண்பர்களுடையே அது சேர்ந்து பழக அது அந்த புது நண்பர்களுடையே இருந்து அது கதைக்க ஆரம்பித்துதான். இதையெல்லாம் பார்த்த அந்த குட்டி ஜானைக்கு வந்து மிகவும் கவலையாக இருந்ததுதான். அந்த ஜானை இதை பார்க்கும் பொழுதெல்லாம் இது இந்த வண்ணத்து பூச்சி வந்து இந்த ஜானையுடன் கதைக்காமல் மீண்டும் மீண்டும் அது தன்னுடைய புது நண்பர்களிடையே சென்று கதைக்க ஆரம்பித்து விட்டதான். இந்த கதையை நீங்கள் இத்துடன் நீங்கள் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளலாம். இல்லை, கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4 1 6 4 7 5

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியபுரதன் கலைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்ல சந்தோஷமா. இந்த கிளியும் இந்த டோகி சினோவியோடையும் ஒரு பெரிய ரவுண்டு போயிட்டு வந்து என்ன வேலைக்கு வலிக்கிடணும் ஜோஜி உங்களோட பாட்டு கேட்டு போகமாட்டிருக்கிறேன்.
0: நல்லது, என்ன பாடல் தெரிவு?
1: படம் உலவன் சுட்டும் பாலிவன் பாட்டு நிலவு ஒரு பொன்னாகி.
0: ஆமாம், டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகளுங்க. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: வாய்ப்புக்கு நன்றி தாங்க.
0: நன்றி.

வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சாலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 4166 0155 4166 0155.
5: காலநிலை
4: ஜானகி
5: பாடிய பாடல் கேட்டு மகள் எங்கள் சந்திப்போம். நன்றி
4: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், கண்ணம் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்லமா இருக்கோம்.
4: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
5: இன்றைய பொழுது
4: சொல்ற மாதிரி ஒன்னும் பெருசா இல்ல. அப்படியா?
5: ஆமா, ஏதோ அப்படி இப்படி இருக்கு. ஏதோ ஓகே
4: சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் சில்லன்ற காதல இருந்து முன்பேவா அன்பேவான்ற பாட்டு.
4: நல்லது, உங்களுடைய பாடல் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. ரகுமானுடைய இசையமைப்பில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4162 9462 6622.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மணித்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டும் நடவடிக்கையையும் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செப்டம்பர் 24ஆம் தேதி முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாய்களுக்கு வெறி நாய்க்கடி தடுப்பூசி செலுத்துவதும் அவற்றை ஆண்டுதோறும் பதிவு செய்வதும் கட்டாயமாக்கும் புதிய சட்டம் மூலம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தில் ஓம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க சிறப்பு வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மார்க் கானி பிரித்தானிய பிரதமரை முதன் முதலாக நேரில் சந்திக்க உள்ளார். ஐரோப்பிய பயணத்தின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கார்னி பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஸ்வீடனில் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ள இந்த தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையிலான கடுமையான போட்டி நிலவி வருகின்றது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தேக ஞானசீர தேரல் தலைமறைவாகியுள்ளார். விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அரசியல் அழுத்தங்களுக்கு தாம் ஒருபோதும் அடிப்பணிய போவதில்லை என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னெடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரிவினை தொடர்பாக நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு மாகாணத்திற்கான முதலீடுகளை ஈர்க்கும் தனது முயற்சிகளை பாதிக்காது என அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் ஜாவா கடலில்